நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 நாள் சனிக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்களை செய்யும்.

உடம்பை இயக்குகிற உயிரை இயக்குவது அன்பு. அன்பில்லாத உடம்பு உயிரில்லாத கூடு. குறள் எண் 80 அதிகாரம் அன்புடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில்

தேசிய மாம்பழத் திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. அதனைத் தொடர்ந்து 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. 7:30 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன்வேலு மயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி வலம் வரும். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை பாடல்கள் உலாவரும். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8:55 திரையறிவி நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது என்ற தலைப்பில் நேர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் பெறுவதே நேர் விருப்ப பாடல். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11:30 ஸ்டம் டு சீசன் 7 தொடர்ந்து திரை இசை. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் எவை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பாரத பிரதமரின் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 இரத்த சோகை தடுக்கும் உணவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:55 நலம் தனா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையிறவி. 3:02 குக்கு. மாலை 4:02 புதுகி தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்கள் இடம்பெறும். 7:25 நம்மை சுற்றி. 7:32 உழவர் உலகம். 8:05 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சரல். 10:00 தாலாட்டம் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to U.S. Secretary of State Marco Rubio and lodged a strong protest over the attacks by the U.S. Navy in the Gulf that killed 3 Indian mariners. In a post on social media platform, Dr. Jaishankar said such lethal actions against commercial shipping are not justified. The conversation comes days after 3 Indian crew members were killed in a U.S. strike on the Palau-flagged tanker MT Sethabello off the coast of Oman, triggering a sharp response from New Delhi. The vessel had 24 Indian crew members on board, of whom 21 were rescued, while the 3 missing sailors were later confirmed dead. Following the incident, India lodged a strong protest with Washington and summoned the U.S. Charge d'Affaires in New Delhi. Railways Minister Ashwini Vaishnav held a high-level review meeting with senior officials of Indian Railways on the Railway Recruitment Board, RRB, recruitment process. During the meeting yesterday, Mr. Vaishnav emphasized the need for a more transparent, accurate and technology-driven system. He also reviewed the progress made in shifting departmental examinations to computer-based test mode and said that more tablet-based examinations should be

0: பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஔவையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேர் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி, நீர், ஒளி, காற்று, ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழை வளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெறும்பு தூக்கணம் புல் காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாக செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றால் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:16. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை.

விடாமுயற்சியால் உருவாகிறது. இன்று நாம் செய்யும் உழைப்பு நாளைய நம் வெற்றியின் அடித்தளமாகும். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

சிந்தையில் இறைவனை நினைத்து கொண்டு சிவைகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்களை நீந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. முயற்சி செய்யாதவர்களுக்கு வாய்ப்புகள் தெரியாது, முயற்சி செய்பவர்களுக்கு தடைகள் தெரியாது. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் செய்தால் பெரிய வெற்றி நிச்சயம் கிட்டும்.

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பந்தலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேரம் காலை 6:30. ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்துவோம். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடாமல் நேரத்தை மதிப்பவர்களாக இருப்போம். நம் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் உயரத்தில் அடைவோம். கனவுகள் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான திட்டம், உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகிறது. தினசரி சிறு செயல்களே பெரிய சாதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும்

அனுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள், ஆண்டின் அருள் வணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். அனுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள், ஆண்டின் அருள் வணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள். நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீங்குல கண்ணு.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள். கணவன்

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்களினை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தற்போது சில தென்னை மரங்களில் மொல்லிக்காய்கள் அதிகமாக காணப்படுகின்றன. தென்னையில் சராசரியாக 3% முதல் 10% வரை மொல்லிக்காய்கள் உண்டாகின்றன. சாதாரண தேங்காய் போல் இல்லாமல் காய்கள் சிறுத்தும் நீளமாகவும் உள்ளே பருப்பற்றும் வெறும் கொட்டாங்குச்சியுடன் காணப்படும். சில சமயங்களில் தேங்காயில் தண்ணீரற்று பூசணங்களால் கருப்பாக காணப்படும். தாய்மரத்தின் பாரம்பரிய குணம் காரணமாகவும் மொல்லிக்காய் வரலாம். போதிய பராமரிப்பின்றி காணப்படும் தோப்புகளில் மொல்லிக்காய் வரலாம். ஊட்டச்சத்து

0: புழுக்கள் பற்றாக்குறை காரணமாகவும் ஏற்படலாம். மகரந்த சேர்க்கை குறைபாடு காரணமாகவும் ஒல்லிக்காய் வரலாம். தரமான 15 முதல் 45 வருட வயதுடைய மரத்திலிருந்தும் 35 மட்டைகள் குறைவில்லாத மரமாகவும் இருக்க வேண்டும். ஆண்டுக்கு 100 காய்கள் தரவல்ல மரங்களிலிருந்து தேங்காய் நெற்று தேர்வு செய்து தென்னங்கன்று உற்பத்தி செய்வதன் மூலம் ஒல்லிக்காய் உண்டாவதை தடுக்கலாம். நாற்றுகளின் வயது 9 முதல் 12 மாதமாக இருக்க வேண்டும். அதிக வேர்கள் உடைய கன்றுகளாக இருக்க வேண்டும். தென்னங்கன்றுகளின் கழுத்து பகுதி அதிக பருமனாகவும் இருக்க வேண்டும். 5 முதல் 7 இலைகள் உடையதாகவும் விரைவில் ஓலை பிரிப்பவையாகவும் இருக்க வேண்டும். நன்றாக வளர்ந்த தென்னை ஆண்டு ஒன்றுக்கு 540 கிராம் தழைச்சத்து, 260 கிராம் மணிச்சத்து, 820 கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளும். இதனை சரி செய்ய மண்ணிற்கு இயற்கை உரங்கள், தொழு உரம் இடுவதுடன் ரசாயன உரங்களும் இட வேண்டும். மேலும் நுண்ணூட்ட சத்துக்களான சோடியம், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், துத்தநாகம், இரும்பு, தாமிரம் மற்றும் போரான் சத்துக்கள் தென்னையில் ஒல்லிக்காய் ஏற்படுவதை தடுக்க உதவும். இவற்றிற்கு ஒரு மரத்திற்கு ஆண்டுக்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இட வேண்டும். கிடைக்காத பட்சத்தில் தென்னை டானிக் ஒரு மரத்திற்கு 200 மில்லி வேர் மூலமாக கொடுக்க வேண்டும். தேங்காயின் பருப்பு உற்பத்திக்கும் அதன் வளர்ச்சிக்கும் சாம்பல் சத்தும் வெண்காரம் எனப்படும் போரான் சத்தும் தேவைப்படும். நன்றாக வளர்ந்த மரத்திற்கு யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஸ் 2 கிலோ இட வேண்டும். கூடுதலாக வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோ இட வேண்டும். இவ்வாறாக செய்து நன்றாக தென்னந்தோப்புகளை முறையாக பராமரித்தால் ஒல்லிக்காய் வருவது மட்டுப்படும். ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் மிளகாய், பாகற்காய், சூரைக்காய், பூசணி, பீர்க்கங்காய், புடலை போன்ற பயிர்களை பயிரிடலாம். விவசாயிகள் தாங்கள் பயிரிடுவதற்கு முன்னர் தங்களிடமுள்ள விதை மாதிரிகளை விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை கட்டணமாக 80 ரூபாய் மட்டும் செலுத்தி விதை பகுப்பாய்வு முடிவுகளை அறிந்து கொண்டு பயிர் செய்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 90 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 52 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 62 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு

0: அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாக்கவும் திறமையாக்கவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள்.

அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. நச்சு இல்லாத உணவு, இயற்கை விவசாயத்தின் இரகசியங்கள். நச்சு இல்லாத உணவு என்பது பெரும்பாலும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் செயற்கை இரசாயனங்கள் இல்லாமல் இயற்கையாக விளைந்த சுத்திகரிக்கப்படாத முழுமையான உணவை குறிக்கிறது. இதற்கு உதாரணங்களாக பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், விதைகள், கொட்டைகள், மூலிகைகள், இயற்கையான பால் பொருட்கள் போன்றவற்றை இயற்கை உணவுகள் எனலாம். இவை உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவுகின்றன. கீரையோ, அவரைக்காய், பீன்ஸ் முதலியன வாடியிருந்தால் அவற்றை நாம் வாங்குகிறோமா? வாடியிருக்கும் அந்த காய்கறிகளில் சத்துக்கள் செத்துப்போயிருக்கும் என்றுதானே வாங்க மறுக்கிறோம்? அப்படியானால் அவற்றை நாம் அடுப்பில் வேக வைத்து சமைத்து சாக வைத்து சாப்பிடும் பொழுது அவற்றின் சத்துக்கள் அழிந்துவிடும், குறைந்துவிடும் என்று ஒரு நொடியாவது நாம் சிந்தித்து இருக்கிறோமா? ஒரு வெள்ளரிக்காயை சமைக்காமல் சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கிறது. இது இயற்கை ருசி. இதில் உடலுக்கு தேவையான உப்பு சத்துக்கள் இயற்கையாகவே அடங்கியுள்ளன. அதே வெள்ளரிக்காயில் வேக வைத்து ஒன்றும் கலக்காமல் சாப்பிட்டு பார்த்தால் துப்பி விடுகிறோம். காரணம், உப்பு இல்லை. இப்படி சமைத்த உணவை செயற்கையாக நாம் உப்பு சேர்த்து சாப்பிடுவதால் உடலில் சேரும் அதிகமான உப்பை சிறுநீரகம் வெளியேற்ற கஷ்டப்படுகிறது. அதேபோல் நரம்புகளை வலுவூட்ட வைட்டமின் B12 தேவைப்படுகிறது. இது பால், முட்டை, இறைச்சி ஆகியவற்றில் உள்ளது. ஆனால் சைவ உணவுகளான காய்கறி, பழங்கள் மற்ற உணவுகளிலோ இருப்பதில்லை. வைட்டமின் B12 குறையும்போது தளர்ச்சி ஏற்பட்டு நரம்புகள் இழுத்துக்கொள்கின்றன. நமது முன்னோர்கள்

0: தினசரி பயன்படுத்தி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ உதவிய பழைய சாதத்தில் அதிக அளவு வைட்டமின் B12 உள்ளது என சமீபகால ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. ஆனால் இன்று இளம் தலைமுறைகள் இவற்றையெல்லாம் விடுத்து பீஸா, பர்கர் என துரித உணவுகளுக்கு நாடி மிகப்பெரிய ஆபத்துகளை எதிர்கொள்கிறார்கள். இயற்கை உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானது. இவற்றில் செரிமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே உள்ளது. ஆனால் அவை ஓரிரண்டு நாட்களில் கெட்டுவிடும். என்ன காரணம்? சீக்கிரம் கெட்டுப்போனால்தான் அது இயல்பானது, ஆரோக்கியமானது. பூச்சி மருந்து அடிக்கப்பட்டதிலும் மரபணு மாற்றப்பட்டதிலும் எந்த வண்டும் பூச்சியும் எந்த நுண்ணுயிருமே நெருங்காது. அதனால் அந்த பொருட்கள் சீக்கிரம் கெடாது. ஆனால் அவை தின்றவர்களை கெடுக்கும். இயற்கை உணவு அவசியம் ஏழைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். ஏழைகள், கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டங்கள், மதிய உணவு திட்டம் போன்றவற்றில் நஞ்சில்லா உணவு வழங்க அரசு முன்வர வேண்டும். அத்துடன் கூட்டுறவு மையங்கள், பொது விநியோக முறை போன்றவற்றிலும் இயற்கை வேளாண் விளைபொருளை அறிமுகப்படுத்த வேண்டும். நஞ்சில்லா உணவை ஏழைகளுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஆந்திராவில் சில ஆண்டுகளுக்கு முன் இயற்கை வேளாண் திட்டம் மகளிர் குழுக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என ஒரு ஆய்வு கூறுகிறது. ஒரு நடுத்தர மனிதனின் இதயம் ஒரு நாளில் சுமார் 100,000 தடவை துடிக்கின்றது, 23,000 தடவை சுவாசிக்கின்றது. இவ்வளவு அற்புதங்கள் அடங்கிய இந்த மனித இயந்திரத்துக்கு உயிருள்ள இயற்கை உணவுகளை தருவதுதான் ஆயுளை நீடிக்கும். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: வேறொரு தலைவருக்கு இந்த பெருமை இனி வாய்க்குமா என்று தெரியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக, உலகுக்கே வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக மாற்றி காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. ஐநா தொடங்கி நார்வே வரை உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இருந்து 32 சர்வதேச உயரிய விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு மிக பெரும் கௌரவம் சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்தியாவில் எவரும் பெறாத இந்த பெரும் கௌரவத்தை பெற்றுள்ளார். ஜூன் 9 இந்தியாவின் பிரதமராக தனது 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அத்துடன் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மிக நீண்டகால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பதவியில் நீடித்தது 4,398 நாட்கள் மட்டுமே. 2014 மே 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி 2026 ஜூன் 10 அன்று தொடர்ச்சியாக 4,399 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து ஜவஹர்லால் நேருவின் சாதனையை கடந்தார். அதையும் மக்களின் பேராதரவோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்திருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயக

தமிழகம் பெருமளவு விரிவடைந்துள்ளது. முதல் பொதுத் தேர்தலில் 17 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 98 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த சூழலில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நீண்ட நாள்கள் பொறுப்பில் இருந்து தேசத்தை வழிநடத்துவது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை. இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியா பல்வேறு மைல் கல்களை எட்டி பிடித்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த 12 ஆண்டு கால சாதனைகளில் மிக முக்கியமானது சாமானியர்களின் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக சக்தியாக மாற்றியதுதான். இந்தியாவின் சில்லறை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக யுபிஐயை மாற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கான செயல் திட்டமாகும். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ மூலம் 20,000 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. நாட்டின் 85% சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலமே நடைபெறுகின்றன. இந்த டிஜிட்டல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் மற்றும் பயோமெட்ரிக் அடையாள அட்டை ஆகியவைதான். இவை ஏழை எளிய மக்களையும் முறையான பொருளாதார அமைப்பிற்குள் கொண்டு வந்து சேர்த்தன. அரசின் மானியங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் அல்லது அதிகாரத்துவ தாமதங்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே மாற்றப்படுகின்றன. இதுவரை பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 44 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி நேரடியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலி பயனாளிகள் ஒழிக்கப்பட்டு முறைகேடுகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன. காகித ஆவணங்களை சுமந்து செல்லும் சிரமத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட டிஜிலாக்கர் தற்போது 53 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ்கள், பான் அட்டை போன்றவற்றை இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் பயண நேரத்தையும் எரிபொருள் விரயத்தையும் குறைக்க ஃபாஸ்டேக் முறை கொண்டுவரப்பட்டு இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலை பயணம் எளிதாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் தடுப்பூசி மேலாண்மை அமைப்பாக கோவின் தளம் செயல்பட்டது. மேலும் வருமான வரி தாக்கல் ஆன்லைன் மயமாக்கப்பட்டதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உமாங் போன்ற செயலிகள் மூலம் 1,000,000,000 அரசு சேவைகளை மக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பெற முடிகிறது. இந்தியர் எவரும் பட்டினியோடு உறங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் 81 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான LPG எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டிற்காக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்காக 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 லட்சத்திற்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு 26 நகரங்களில் 1,100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளதுடன் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74 இருந்து 164 உயர்ந்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த 2 கோடி பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் முதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழல் வலுவடைந்து தற்போது 220,000 அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 19,000 மேற்பட்ட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் மூலம் 90% வரையிலான தள்ளுபடியில் மலிவு விலை மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,400 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய திரு நரேந்திர மோடியின் சாதனையை கொண்டாடும் விதமாக ஜூன் 10 தேதி தில்லி பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சங்கமம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரதமரின் சாதனையை பாராட்டியும் வாழ்த்தியும் தலைவர்கள் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர்

0: திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அயராத அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பணியாற்றவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை மக்களே கடவுளின் வடிவம், அப்படிப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிக நீண்ட பதவி காலத்தை கொண்ட பிரதமராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு ஒரு தனி நபருக்கோ அல்லது கட்சிக்கோ உரியது அல்ல. அது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உறுதியான லட்சியமாக மாறியுள்ளது. இந்த ஆட்சியில் இந்தியாவின் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமராக தொடர்ந்து அதிக காலம் பதவி வகித்த பெருமையை பெற்றதற்காக ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சாதனையை பாராட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மரியாதை செலுத்தினர். வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சரவை, தேசிய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பிரதமரின் தலைமையை பாராட்டியது. இச்சாதனையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதிய கடிதத்தில், சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்ட கருணையும், வரிசையின் கடைசியில் உள்ள ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அரசியல் ஆளுமைகள், பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம், அமெரிக்க செனட்டர் ஜான் கானின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று இந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை மொத்த இந்தியாவும் தலைவணங்கி வாழ்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்

நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச அந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:11 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான பாடக்கெல்லாம் அடுத்தடுத்து அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேரில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் தகவல் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் போட்டித் தேர்வுகளுக்காக நடத்தப்படுற இலவச பயிற்சி வழங்க ஆர்வம் இருக்கிற பயிற்றுநர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுற இந்த பயிற்றுநர்கள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு மதிப்பூதியம் வழங்கப்படும் அப்படின்னும், இந்த பயிற்சி வகுப்பு நடத்த விருப்பம் இருக்கிற தங்களோட

சுய விபர படிவத்தினை உங்களோட ரெசியூமை மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். அதாவது studycircletvli@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா அலுவலக வேலை நாட்களில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான நேர்முக தேர்வுக்கான தேதி தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் அப்படின்னும், இன்னும் இதை பற்றின விவரங்களுக்கு 9499055929 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு கடைசி தேதி இந்த மாதம் 15 தேதி தான்.

நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திர

0: தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார்.

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்

தாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. அமெரிக்கா, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:26 ஆகிட்டு இருக்குது. அடுத்ததா நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள்.
1: இன்றைய தமிழே அமுதே நிகழ்ச்சியில் நடைபெறும் சங்ககால திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நெல்லை ஆகாசவாணி பண்பலை நேயர்களில் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சங்ககாலத்தில் மூவகையாக திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அறிகிறோம். ஒன்று, களவுக்காதலில் ஒன்றுபட்ட தலைவனும் தலைவியும் பெற்றோர் இசைவில்லாத போது உடன்போக்கிலே சென்று தலைவன் ஊரில் நடத்தி கொள்ளும் திருமணம். அடுத்து, முல்லைநில மகளிர் ஏறுதழுவல் களத்தில் தாங்கள் வளர்க்கும் காளையை அடக்குவோனே பெற்றோர் இசையுடன் மணந்து கொள்ளும் சுயவர திருமணம். அடுத்தது, நாம் இப்போது கலந்து கொள்ளப் போகின்ற தலைவனும் தலைவியும் காதலித்து பெற்றோர் இசையுடன் ஊரறிய நடைபெறும் பல சடங்குகளோடு கூடிய திருமணம். இத்திருமணம் இக்கால திருமணத்திலே காணப்படும் வேள்வித்தீ வளர்த்தல் தீ

0: பலம் வருதல், அம்மி மிதித்தல், அருந்ததி காணுதல் போன்ற வடவர் சடங்கு முறைகள் ஏதுமில்லாமல் முற்றிலும் தமிழ் மங்களப் பெண்களால் நடத்தி வைக்கப்பட்ட தூய தமிழ் பண்பாட்டு திருமணம் என்பது குறித்தறியத்தக்கது. இத்திருமண நிகழ்வை புலவர் நல்லாவூர் கிழார் அகநானூற்றில் மருதத்திணையில் தலைவன் கூற்றாக பாடல் எண் 86 பதிவு செய்கிறார். இத்திருமண நிகழ்வுக்குள் செல்வோம். சென்ற நிகழ்ச்சியிலே கண்ட தலைவன் தலைவியுடைய சுற்றத்தார்கள் கூடி மனம் பேசி முடித்ததை தொடர்ந்து இரு வீட்டு பெரியோர்கள் கலந்து பேசி தீய கோள்களின் தொடர்பு நீங்கப்பெற்ற வெண்மையான வளர்விரை சந்திரனை குற்றமற்ற சிறந்த உரோகிணி நட்சத்திரம் வந்தடைந்த மங்கள நன்னாளை மணநாளாகவும் கனத்த இருள் நீங்கிய அருமையான விடியற்காலை பொழுதை திருமண காலமாகவும் அதாவது முகூர்த்த நேரமாகவும் குறித்தார்கள். திருமண நாள் வந்தடைந்தது. வரிசையாக பந்தற்கால்களை நட்டு அமைத்த குளிர்ந்த பெரிய பந்தலில் புதிதாக கொண்டு வந்த மணலை பரப்பி பந்தல் முழுக்க தோரணங்களை வரிசையாக தொங்கவிட்டு மணப்பந்தலை அழகுபடுத்தினார்கள். பந்தலின் ஒரு பக்கம் திருமண விருந்து நடைபெறுகிறது. அங்கு உளுந்தை மிகுதியாக சேர்த்து சமைக்கப்பட்ட குலைவான உளுந்தங்களியோடு சோறு உண்ணுகின்ற உறவினர்களின் பேரொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. மணப்பந்தலில் அமைந்த மணமேடையில் வீட்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து மாலைகளை சாத்தியிருந்தார்கள். முகூர்த்த நேரம் வந்ததை தொடர்ந்து பெண் அழைப்பு நடைபெறுகிறது. பொதுவான மனம் செய்து வைக்கும் ஆரவாரம் உடைய வயது முதிர்ந்த சிறந்த மங்கள மகளிர் மணப்பந்தலிலே தோன்றினார்கள். அவர்கள் உச்சந்தலையிலே நிறகுடத்தை சுமந்து கொண்டு புதிதான அகன்ற மண்டை என்னும் மண்கலத்தினை கைகளிலே ஏந்தி கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து புதல்வனை பெற்றெடுத்த தேமலுடன் கூடிய அழகிய வயிற்றினை உடையவரும் தூய்மையான அணிகலன்களை அணிந்தவருமான மங்கள மகளிர் தூய்மையான அணிகலன்களை அணிந்தவருமான மங்கள மகளிர் அதாவது மக்களை பெற்ற மகராசிகள் 4 பேர் கூடி மணப்பெண்ணை அழைத்து வந்து மணம் மேடையிலே அமர்த்தினார்கள். மணச்சடங்கு தொடங்குகிறது. முன்பாக மணப்பொருட்களை ஏந்தி வந்த முதிர் மங்கள மங்கையர் மணப்பொருட்களை முன்னே தருவனவற்றை முன்னேயும் பின்னே தருவனவற்றை பின்னேயும் முறைப்படி தரத்தர 4 மங்கள மகளிரும் அவற்றை அதே முறைப்படி பெற்று மணப்பெண்ணை கற்பினில் வளா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையை ஆக என்று வாழ்த்துகிறார்கள். என்ன அற்புதமான வாழ்த்து! கற்புத்திரத்தினின்றும் மாறுபடாமல் இல்லறக் கடமைகள் பலவும் இனிதே ஆற்றி சிறந்த நன்மக்களை பெற்று உலகுக்கு அளித்து உன்னை மனைவியாக பெற்ற கணவனும் அவன் பெற்றோரும் விரும்பும் பெண்ணாக நடந்து உன்னை பெற்று மகட்குடையாக வழங்கிய உன் பெற்றோருக்கு பெருமை தேடித்தரும் பெண்ணாகவும் நீ ஆகுக என வாழ்த்தி புதுமலர்களும் நெல்மணிகளும் கலந்த நீரை மணப்பெண்ணின் தலை மீது சொரிகிறார்கள். இத்துடன் மணவினை நிறைவு பெறுகிறது. இதுவரை அமர்ந்து நிகழ்வுகளை கண்ட முதிய சுற்றத்தார்கள் விரைந்து எழுந்து வந்து பேரில் கிளத்தி ஆகுக பெருமைக்குரிய பெரிய மனக்கிளத்தி ஆகுக விளங்குவாயாக என்று வாழ்த்தி அவள் கையை பிடித்து மணமகன் கையிலே சேர்க்கிறார்கள். இப்பொழுது மணவிழாவும் நிறைவுக்கு வருகிறது. அன்று இரவே மணமக்கள் தனியறையிலே கூடி மகிழ்கிறார்கள் என்ற செய்தியுடன் பாடல் நிறைவு வருகிறது. இன்னும் உடன்போக்கு திருமணம் மற்றும் ஏறுதழுவல் திருமண நிகழ்வுகளை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். வணக்கம்.
1: நேர்லே தமிழே அமுதே உரை வழங்கினார் பொன் வேலுமையில் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். மர்ண நிகழ்ச்சி நேரம் காலையில 7:32 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில சுப்ரானா பாடல் கேட்க போறோம். கோபி சுந்தர் இசையில கார்த்திக் பாடல் பாடியிருக்கிறாங்க. என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னா தோழா திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கே

0: இருக்கீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் காலையில 7:37 ஆகிட்டு இருக்கு. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இன்னைக்கு கே கே தாமஸ் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார். ஆங்கிலம் அறிவோம் அறிவோம்
1: நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக நாம் ஆங்கிலத்தை அறிகிறோம், தெரிகிறோம், கற்கிறோம். மிகவும் சிறப்பு. சிலர் அதற்குரிய என்னை அழைத்து சிறப்பாக இருக்கிறது என்று அவர்கள் தொலைபேசியில் சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி மற்றும் புத்துணர்வும் எனக்கு இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இன்று டுடேஸ் நியூ வேர்ட்ஸ், இன்றைய புதிய வார்த்தைகள் என்று இரண்டு வார்த்தைகளை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். ஒன்று அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான். அது இரண்டு பொருளில் வருகிறது. ஒன்று சந்திக்கும் நேரம், இன்னொன்று பணி நியமனம். அதாவது ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் டு தி டாக்டர். அதாவது நான் ஒரு மருத்துவரை அப்பாயின்மெண்ட் எப்ப கொடுத்திருக்காங்கப்பான்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் நிறைய வார்த்தைகள் இப்பெல்லாம் பிறமொழி கலந்து அதுவும் குறிப்பாக ஆங்கிலம் கலந்துலாம் அதிகமாக பேசிக்கிட்டுதான் இருக்கிறோம். அதில் மிகவும் சரியான பொருள் என்ன என்பதை நாம் அது சந்திக்கும் நேரம்ங்கிறது சில நேரம் சிலருக்கு அப்பாயின்மெண்ட் என்பது நாம் இது புதிதாக இருக்கலாம் என்பதுதான் நான் இதை நான் சொன்னேன். ஸோ அப்பாயின்மெண்ட் என்பது சந்திக்கும் நேரம். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் டு த டாக்டர். அதாவது நம் மருத்துவரிடம் எனக்கு ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் டு த டாக்டர் அட் 4 PM. அதான் மாலை 4 மணிக்கு நான் அவரை சந்திப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறது என்று பொருள் வருகிறது. இன்னொன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அது எல்லாருக்கும் பிடிக்கும். When will you get the appointment order from the office? நீ எப்பொழுது உன்னுடைய பணி நியமன ஆர்டரை நீ பெறுவாய்? அதான் அது ரொம்ப அதிகமா எல்லாரும் தெரிஞ்சதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அங்க வேலைக்கு அப்படின்னு பணி நியமனம். ஆக மொத்தத்துல அப்பாயின்மெண்ட் என்றால் சந்திக்கும் நேரம், பணி நியமனம் என்று ரெண்டு பொருள் இருக்கிறது. அடுத்தபடியாக டிஸப்பாயின்மெண்ட் எல்லாரும் நல்லா கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு டிஸப்பாயின்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாததுனாலதான் அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் பயன்படுத்துறேன், சொல்லலாம்னு நினைக்கிறேன். டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், மனச்சோர்வு. அதாவது இந்த கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது விளையாடிட்டு போக அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகி போகும்போது அதை ஒரு டிசப்பாயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல போவாங்க. நான் பார்த்துருக்கேன், அதை எல்லாரும் பார்த்துருக்கோம். லூசிங் த மேட்ச், த பிளேயர்ஸ் வேர் டிசப்பாயின்டெட். அதான் அந்த விளையாட்டு அவங்க தோல்வி அடைந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும். அந்த ஏமாற்றத்தை குறிக்கிறதுக்குத்தான் அவங்க இந்த டிசப்பாயின்டெட், டிசப்பாயின்மெண்ட் அந்த வார்த்தை வருது. அதனால அப்பாயின்மெண்ட்ங்கிறது பணி நியமனம், சந்திக்கும் நேரம். டிசப்பாயின்மெண்ட் என்றால் ஏமாற்றம் மற்றும் மனச்சோர்வு. They are having disappointment because of losing the match. அதான் அந்த அந்த விளையாட்டை அவர்கள் தோல்வியிட்டதால் அவர்கள் மனச்சோர்வில் இருக்கிறார்கள். அதையும் நான் அந்த இடத்துல நாம் சொல்லலாம். அடுத்தபடியாக நான் இன்று நான் வழக்கமாக துவக்கத்திலேயே 3 காலங்கள், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 இடங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை வைத்து ஒரு அதாவது 6 டென்ஸ் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மொத்தத்துல 12 டென்ஸ் நன்றா தெரிந்தாலும், 12 டென்ஸ் தெரிந்து 8 டென்ஸ்ல ஆக்டிவைஸ்ட் பேசிவைஸ் தெரிந்தாலே கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் மிகவும் ஒரு சிறப்புடையவர்களாக ஆகிவிடுவார்கள் என்னுடைய மாணவர்களை நான் கவனித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து 6 டென்ஸ் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வெர்பு, அதாவது நம்ம நேயர்கள் வந்து தெரிந்த வார்த்தைகளை தான் நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதில் பாருங்கள், 6 டென்ஸ் முதல் வரியே சொல்றேன் பாருங்க. குமார் ரைட்ஸ் லெட்டர். குமார் கடிதம் எழுதுகிறார். எளிய நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். குமார் இஸ் ரைட்டிங் லெட்டர். குமார் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். அதான் நிகழ்கால தொடர்ந்து. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது குமார் கடிதம் எழுதிக்கிட்டு எழுதி கொண்டு அந்த கிட்டுங்கிறது கிடையாது, அந்த ஐஎன்ஜிக்கு வந்து கொண்டுங்கிறது தெரியும்.

0: கேட்டுங்க நான் சொல்லுவேன். குமார் இஸ் ரைட்டிங் லெட்டர், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட்ல ரெண்டு, பாஸ்ட்ல ரெண்டு, ஃபியூச்சர்ல ரெண்டு சொல்லலான் இருக்கேன். மொத்தம் 12 உண்டு. 12ல ஒரு 6 மட்டும் நமக்கு ஓரளவு பரிச்சயமானதா இருக்கும், மற்றது கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கும். அதனால இந்த 6 மட்டும் சொல்லலான் இருக்கேன். ரெண்டாவது, அதாவது குமார் ரோட் லெட்டர், ரோட் WROTE, குமார் கடிதம் எழுதினார். இப்போ நேற்றா இருக்கலாம், இந்த பேசுறதுக்கு முந்தி இருக்கலாம். குமார் ரோட் லெட்டர், அதான் ஒரே வருபம் வச்சு சொல்லும் போது பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு குழப்பாதுங்கிறதுனால நான் இப்படி சொல்லுவேன், குமார் ரோட் லெட்டர். அதே மாதிரி குமார் வாஸ் ரைட்டிங் லெட்டர், குமார் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல ரெண்டு வரி அழகா சொல்லியிருக்கேன். குமார் ரோட் லெட்டர், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். குமார் வாஸ் ரைட்டிங் லெட்டர், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தபடியாக ஃபியூச்சர் ஃபார்ம். ஃபியூச்சர் ஃபார்ம்ல பாருங்க, எதிர்காலத்துல எளிய எதிர்கால வாக்கியம். குமார் வில் ரைட் லெட்டர், குமார் கடிதம் எழுதுவார். குமார் வில் ரைட், பாத்தீங்க, அந்த ரைட் வச்சே எல்லாமே சொல்லிடலாம், ஈஸி. அதை வச்சே நல்ல, அதுக்கு அந்த ரைட்டை எடுத்துட்டு வேற வார்த்தை நம்ம போட்டா நமக்கு தேவையான வார்த்தை வந்து வாக்கியம் வந்துடும். அடுத்தாப்புல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், குமார் வில் பி ரைட்டிங் லெட்டர், குமார் கடிதம் எழுதி கொண்டிருப்பார் அடுத்த வாரம். அதான் இது நெக்ஸ்ட், அதான் நடக்க, இப்போதுக்கு இல்லாம கொஞ்ச நாள் இந்த நம்ம பேசுறதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியதுதான் எதிர்காலம். அந்த ரைட்டை வச்சு ஆறு, ரைட் ரோட் பில் ரைட், இஸ் ரைட்டிங், வாஸ் ரைட்டிங், வில் பி ரைட்டிங், அப்படி இந்த ரைட்டுங்கிறதே ஆறு விதமா சொல்லலாம். நேர்கள் அழகா நீங்களே முயற்சி பண்ணி ஹோம்ஒர்க் மாதிரி செய்யலாம். நான் அதை கூட யோசித்தேன், தே பிளே, சின்ன வரி, அதை வச்சு நீங்க அந்த ஆறு வரி உருவாக்கி நீங்களே பாருங்க. தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்கள், அதை வச்சு தே பிளே, தே பிளே, தே ஆர் பிளேயிங் அப்படிங்கிற மாதிரி ஆறு நீங்களே எழுதி நீங்களே பயிற்சி பண்ணுங்க. தே பிளே, தே பிளேட், தே ஆர் பிளேயிங், தே பிளேட், தே வேர் பிளேயிங், தே வில் பிளே, தே வில் பி பிளேயிங். ரொம்ப ஈஸியானதுதான்.
1: நிறைவா என்ன சொல்ல இருக்கீங்க சார்?
0: வார்த்தையை வச்சு அழகா 12 டென்ஸும் நல்லா உருவாக்கிடலாம்.
1: நிறைவா என்ன சொல்ல இருக்கிறீங்க சார் நேயர்களுக்கு?
0: நிறைய பேர் எனக்கு போன் பண்ணாங்க, சிறப்பா இருந்ததுன்னு. இன்னும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லலாம் இருக்கேன். டுடேஸ் ப்ராவர்ப்ஸ், இன்றைய பழமொழிகள், அதாவது நம்ம நம்ம தமிழ் பழமொழிகள் பல இருக்குன்னா அதில் அதற்குரிய ஆங்கிலத்தை நான் இப்பொழுது சொல்லலாம் என்று இருக்கிறேன். நெவர் பைட் ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ, நெவர் பைட் ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ, அதாவது நமக்கு உணவளிக்கிற கையவே நம்ம கடிக்க கூடாது, அது நன்றியோட இருக்கணுங்கிறதுக்காக தான். உப்பித்தவரை உள்ளளவும் நினை, நெவர் பைட் ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அடுத்தபடியாக இன்னொரு ஒரு பழமொழி, ஃபிஷ் அண்ட் கெஸ்ட் ஸ்மெல் இன் 3 days, அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் தான். தமிழை ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாக பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேர்களை, ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நமக்கு இன்னைக்கு கே.கே. தாமஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நேரம் காலையில் 7:46 ஆகிட்டு இருக்கு. நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வித்யாசாகர் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கண்டெயின் காதலை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி நேரில். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249865

விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோருக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 17 காலையில் 11 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடைபெற இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்கள் கலந்துக்கிட்டு குறைகள் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட மனுக்கள் வந்து இரட்டை பிரதிகளில் அடையாள அட்டை நகலோடு சமர்ப்பித்து தொலைபேசியின் குறிப்பிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இந்த மாதம் 17 நடக்கப் போகுது. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். ஈரம் திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் சுசித்ரா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

நெல்லை பண்பலை 102.6 நேர்களை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல்லாம் இடம்பெற்றிருந்தது. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களே, நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. கோடிட்டேரங்களை நற்பக திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைச்சு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இணைந்திருக்கிறோம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக ஐ முருகேசன் அவர்கள் காத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: பாகப்பிரிவினை என்பதை பற்றி பார்க்கலாம். பாகப்பிரிவினை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தங்களுக்கு பொதுவாக பாத்தியப்பட்ட பொது சொத்துக்களை அவரவர்களுக்கு சேர வேண்டிய விகிதாச்சாரப்படி பல பாகங்களாக பிரித்து அவரவர் பாகத்தை தனித்து எடுத்துக்கொள்வதே பாகப்பிரிவினை எனப்படும். இந்த பொது சொத்துக்களில் யார் யாருக்கு எந்தெந்த பாகம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை முழு விவரத்துடன் எழுதிக்கொள்வது பாகப்பிரிவினை பத்திரம். பாகப்பிரிவினையினால் ஒரு சொத்துரிமை மாற்றம் அல்ல. பாகப்பிரிவினையின் மூலம் புதிதாக எந்த உரிமையும் உருவாக்கப்படுவதில்லை. ஏற்கனவே பாத்தியப்பட்ட உரிமைகள் பிரிவினைக்கு மட்டுமே உட்படுத்தப்படுகின்றன, உரிமை மாற்றியளிக்கப்படுவதில்லை. ஒரு சொத்தின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உள்ள பொதுவான அனுபவமும் உரிமையும் ஒவ்வொருவரின் தனித்தனியான உரிமைக்கும் அனுபவத்திற்கும் மாற்றப்படுவதே பாகப்பிரிவினை என்று ஆகும். பாகப்பிரிவினை என்பது இரத்த சொந்தமுடைய குடும்ப உறவுகளுக்குள் பிரிக்கப்படுவது மட்டுமின்றி உறவுகள் அல்லாதோரும் பாகப்பிரிவினை மேற்கொள்ளலாம். அதாவது வேறுபட்ட இரண்டு நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து கூட்டாக சொத்துக்களை கிரயம் பெற்று அனுபவித்து வந்து பின்னர் கூட்டாக கிரயம் பெற்ற சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். அதனால் குடும்பத்துக்களை மட்டும்தான் பாகப்பிரிவினை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதல்ல. அதேபோன்று பாகப்பிரிவினை வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். வாய்மொழி பாகப்பிரிவினை சட்டப்படி செல்லாது என்று பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் தெளிவாக கூறியுள்ளது. ஆனால் ஒரு குடும்பத்திற்கான விவசாய நிலங்களை குடும்ப உறுப்பினர்கள் வாய்மொழி பாகப்பிரிவினை செய்து கொண்டு பட்டா மாற்றம் பெற்று தனித்தனியாக அனுபவித்து வரலாம். இதனை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த பாகப்பிரிவினை எழுதி அதில் தரப்பினர்கள் அனைவரும் கையொப்பம் செய்து ஆளுக்கு ஒரு நகல் வைத்துக் கொள்வது நலம். ஏனென்றால் பின்வரும் சந்ததியினருக்கு சொத்துக்கள் பற்றிய விவரம் தெரியாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். எந்தவித ஏற்பாடுகளும் செய்து வைக்காமல் இறந்து போன ஒரு இந்துவின் சொத்துக்களை அவரது வாரிசுகள் கூட்டாக அனுபவித்து பின்னர் தங்களுக்குள் அந்த சொத்துக்களை சமமாகவோ அல்லது வாரிசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலோ பிரித்து அனுபவித்துக் கொள்வார்கள். இறந்து போன சொத்தின் உரிமையாளரின் வாரிசுகளுக்குள் பாகத்தை பிரிப்பதில் ஏதேனும் பிணக்குகள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர் அல்லது அதிருப்தி அடைந்தவர் நீதிமன்றத்தை நாடி தனது பாகத்தை தனித்து பிரித்து தர வேண்டி வழக்கு தாக்கல் செய்யலாம். இப்பொழுது பெற்றோர்களின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உள்ளது. இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் 2005/9/2005 தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஒரு மகனுக்கு பங்கீட்டு அளிக்கத்தக்க அதே பங்கினை மகளுக்கும் பங்கீட்டு அளித்தல் வேண்டும் என்று அந்த சட்டம் கூறுகிறது. கூட்டுடைமை சொத்தாக இருக்கக்கூடிய சொத்துக்களில், அதாவது கோபார்ஷனரிஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, மகளுக்கு சம உரிமை உள்ளது என்றாலும் 25/3/1989 முன்னர் திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியாது. அதே வேளையில் கூட்டு குடும்ப சொத்து 20/12/2004 முன்னர் பாகப்பிரிவினை செய்யப்பட்டு உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பாகப்பிரிவினை கட்டுப்படுத்தாது. ஆகவே பெண்களுக்கு சம உரிமை இருக்கிறது என்றாலும் அந்த 2005 சட்டம் வந்து பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொத்துக்கள் பாகம் பிரிக்கும்போது குடும்பத்தில் உள்ள அனைத்து வாரிசுகளையும் சேர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு வாரிசுக்கு தெரியாமலோ அல்லது ஒரு வாரிசை விட்டுவிட்டோ செய்யப்படும் பாகப்பிரிவினை செல்லாததாகிவிடும். அதுபோன்று நீதிமன்றத்தில் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யும்போது அனைத்து வாரிசுகளையும் கட்சி சேர்த்து வழக்கிட வேண்டும். யாராவது ஒரு வாரிசை புறக்கணித்து

0: அல்லது மறைத்தோ பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு பெறப்பட்டிருந்தால் கூட பின்னாளில் வாரிசுகள் விடப்பட்டது தெரிய வரும்போது அந்த தீர்ப்பே ரத்தாகிவிடும். தந்தை தனிப்பட்ட முறையில் சம்பாதித்த சொத்துக்களில் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவரது மகனோ அல்லது மகளோ பாகம் கேட்டு வழக்கிட முடியாது. முறையற்ற மனப்பிறப்பில், அதாவது இல்லா நிலை திருமணம் மூலம் பிறந்த குழந்தைகள் தந்தையின் சொத்தில் இயற்கையான வாரிசுகளைப் போல பாகம் பெற உரிமையுடையவர்கள் ஆவார்கள். ஆனால் தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது பாகம் கேட்க உரிமை இல்லை. இப்போ ஒரு மருமகன் வந்து மாமனார் வீட்டிலிருந்து மாமனாரின் சொத்தை நிர்வகித்து வருகிறார் என்றால் மருமகனுக்கு மாமனாரின் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒரு இந்து தந்தைக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் பிறந்த குழந்தை இந்துவாக வளர்க்கப்பட்டிருந்தால் அது ஒரு இந்து குழந்தையாகும். அதுபோன்று இந்து தாய்க்கும் கிறிஸ்தவ தந்தைக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் இந்து என்ற உரிமையை கொண்டாடுவதற்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 2B-இன்படி தான் தான் இந்துவாக வளர்க்கப்பட்டதை நிரூபிக்க வேண்டும். அதே மாதிரி இரு நபர்கள் இரத்த பாசத்தினாலோ தத்தெடுப்பினாலோ முற்றிலும் ஆண்வழி வந்த உறவினர்களாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பங்காளி ஆவார்கள். இதை இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 3(1) உட்பிரிவையே சொல்கிறது. அதே மாதிரி சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தந்தையை கொலை செய்த மகனுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு கேட்க உரிமை கிடையாது. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 25-இன்படி வாரிசுகள் அடிப்படையில் ஒருவரது சொத்தை அடையவிருக்கும் நபர் அந்த சொத்தின் உரிமையாளரை கொலை செய்தாலோ அல்லது அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாலோ அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் சொத்தில் இருந்து பாகம் எதுவும் பெற முடியாது. ஆகவே இந்த சொத்துக்காக சில பிள்ளைகள் செய்கிறது, அதனால் அவங்களுக்கு சொத்தே கிடைக்காமல் போயிடும். ஒரு இந்து கணவர் எந்தவித ஏற்பாடுகளையும் செய்யாமல் இறந்து போனால் அவரது சொத்துக்கள் எவ்வாறு வாரிசுகளை சென்றடை என்பதை இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 விளக்குகிறது. இது குறித்த மற்றொரு பதிவை அடுத்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐயா முருகேசன் அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுந்திருங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இணைந்திருக்கிறோம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில். உரை வழங்குறதுக்காக சுந்தர பாண்டியபுரத்தை சேர்ந்த சி சக்திவேல் அவர்கள் உரை வழங்க கேட்கலாம்.
2: செல்வங்கள் பல: பொருட்செல்வம், மனை செல்வம், மக்கள் செல்வம், கல்வி செல்வம், கேள்வி செல்வம், சொற்செல்வம், அறிவு செல்வம், கால்நடை செல்வம், நிலபுல செல்வம். இந்த கேள்வி செல்வத்தை நாம் சிந்தனை செய்யும் பொழுது தெய்வப் புலவர் திருவள்ளுவர் தான் இயற்றிய திருக்குறளாகிய தமிழ் வேதத்தில் 411வது திருக்குறளில் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார். செவி நின்று பற்றும் கருவி. நாம் பாடும்போது ஸ்ருதியை ஆதாரமாக வைத்து பாடுகிறோம். இந்த ஸ்ருதி என்ற பதத்திற்கு செவி என்றும் காது என்றும் பொருள். இதனை திருஞான சம்பந்த அருளிய திருக்கடைக்காப்பு என்னும் முதல் பாடலில் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றே என்று பாடுகிறார். இந்த பாடல் நட்டப்பாடை என்னும் ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய இசையில் இந்த ராகத்திற்கு கம்பீர நாட்டை என்ற பெயரால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூபெண் மதிசூடி. இந்த ராகத்தில் வரக்கூடிய சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், காக்கல்ய நிசாதம். இந்த ராகம் 5 ஸ்வரங்களை கொண்டுள்ளது. அப்படியென்றால் இது மேளகர்த்தா ராகமா ஜன்னிய ராகமா என்று பார்த்தோமானால் இது ஜன்னிய ராகம். அப்படி ஜன்னியம் என்றால் எந்த தாய் ராகத்திலிருந்து இந்த சுரஸ்தானங்கள் பாடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது 36வது மேளமாகிய சலநாட்டையில் ஜன்னியம். இதனை மனதில் கொண்டு இன்றும் இறைவன் திருவீதியில் உலா வரும்பொழுது நாதஸ்வரத்தில் இந்த கம்பீர நாட்டையில்தான் மல்லாரிகள் இசைக்கப்படுகின்றன. இந்த மல்லாரி ச

0: சானி என்று இசைக்கப்படுகிறது. இதனை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஆரம்ப பாடங்களை பயிற்சி செய்யும் பொழுது ஸ்வரஸ்தானங்களையும் சுரங்களையும் நன்றாக புரிந்து அபியாசம் செய்யும் பொழுது நாம் இசையை, ராகத்தை, தாளத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும்.
1: வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை வழங்கிய சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த சி சக்திவேல் ஐயா அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 8:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி:
2: இதற்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியவில்லையே. இதன் பொருள் என்னவாக இருக்கும்? ஒரே குழப்பமாக இருக்கிறது.
3: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. உமது வருகைக்காக தான் காத்திருக்கிறேன்.
3: என்ன, எனது வருகைக்காகவா? ஏதாவது முக்கியமான விஷயமா மன்னா?
2: மந்திரியாரே, எனது தம்பியும் இளவரசனுமான சந்திரசேனன் குருகுலத்தில் படித்து வருகிறான் அல்லவா? அவனுக்கு அடுத்த வாரத்தில் பிறந்த நாள் வருகிறது. அதனால் என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், நண்பர்கள் வருவார்களா என்பதை பற்றி அறிந்து கொள்ள போன் கால் செய்யும்படி கூறியிருந்தேன். அவன் போன் கால் செய்வதற்கு பதிலாக வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறான். சரி, நினைவுபடுத்தலாமே என்று நினைத்து போன் கால் செய் என்று மெசேஜ் அனுப்பினால் அதற்கு ஒரு பொம்மை படத்தை அனுப்பியிருக்கிறான்.
3: என்ன பொம்மை படமா?
2: இது என்னவென்று புரியவே இல்லை எனக்கு. உமக்கு புரிகிறதா என்று பாரும்.
3: இதுவா மன்னா? இதற்கு பெயர் எமோஜி. ஓஹோ, இளவரசர் தூங்கிக் கொண்டிருக்கிறாராம். அதனால் தூங்குவது போன்ற எமோஜியை அனுப்பி இருக்கிறார்.
2: எமோஜியா? அப்படி என்றால்
3: மன்னா, அது நம் உணர்வுகளை முக அசைவுகள் மூலம் சொல்ல பயன்படுத்தும் ஒரு முகபாவனை கொண்ட படம்.
2: அப்படியா? இதில் எல்லாவித உணர்வுகளையும் வெளிப்படுத்தவும் எமோஜிகள் இருக்கின்றனவா என்ன?
3: அழுவது, சிரிப்பது, கோபப்படுவது என நவரச பாவங்கள் முதல் டாடா பை பை சியூ வரை சொல்வதற்கு எமோஜிகள் இருக்கின்றன மன்னா.
2: அப்படியா விஷயம்? மந்திரியாரே, இதை முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தவர்கள் யாரோ?
3: இதை முதன் முதலில் குறுஞ்செய்தியில் பயன்படுத்தியவர்கள் ஜப்பானியர்கள். பிறகுதான் இது மற்ற நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. ஆரம்பித்து வைத்தவர்கள் ஜப்பானியர்களாக இருந்தாலும் இதை உலகில் இப்போது அதிக அளவில் பயன்படுத்துவது இசட்ஜென் என்று அழைக்கப்படும் தலைமுறை தான்.
2: என்ன, இசட்ஜென்னா?
3: ஆமண்ணா, இசட்ஜென் என்றால் ஜூமர்கள் என்று அர்த்தம். அதாவது 1997 முதல் 2012 வரை பிறந்தவர்கள் தான் இந்த இசட் ஜெனரேஷன் தலைமுறை, ஜூமர் தலைமுறை என்பவர்கள். இவர்கள் பிறந்தது முதல் வளர்வது நவீன தொழில்நுட்பத்துடன் என்பதால் இவர்கள் வாழ்க்கையை மிக சுருக்கமாக, சிம்பிளாக, பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களாம். அதனால் அதிகமாக எமோஜிகளை, சிம்பல்களை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் தான் சிரிப்பு சிரிப்பாக வருகிறது என்பதற்கு ஒரு லாவிங் எமோஜியை மட்டும் அனுப்புகிறார்கள் மன்னா. இந்த 2024 முதல் இந்த தலைமுறை வேலை செய்யும் இடத்திற்கு வர ஆரம்பித்து இருக்கின்றனர். அதனால் காலம் காலமாக செயல்பட்டு வந்த அலுவல் முறைகள் அனைத்தும் மாற்றங்களை சந்திக்க கூறுகிறார்கள் வல்லுநர்கள்.
2: வேலை செய்யும் இடத்தில் அப்படி என்ன மாற்றங்கள் இவர்கள் கொண்டு வந்து விட போகிறார்கள்? நாம் கண்டுபிடிக்காததை அவர்கள் அப்படி என்ன கண்டுபிடித்து விட போகிறார்களோ?
3: நாம் பழைய அலுவல் முறையில் இமெயில் அனுப்பினோம், கடிதங்களை அனுப்பினோம். இனி அவையெல்லாம் சுருக்கமாக எமோஜிகளும் சிம்பல்களுமாக மாறப்போகின்றன. இதற்கு முந்தைய தலைமுறை வரை அலுவல்களில் இருக்கும் போது அதில் மட்டுமே கவனம் செலுத்தினர். ஆனால் இந்த இசட்ஜென் தலைமுறையினர் அலுவலகத்தில் ஒரு கால், வெளியே ஒரு கால் வைத்து செயல்படுவார்களாம்.
2: அப்படி என்றால் ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால், அப்படித்தானே?
3: பழமொழிக்கும் தத்துவத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லையே இந்த கோரஸ் குழுவினருக்கு.
2: சுருக்கமாக கூற வேண்டும் என்றால்

0: உலக அளவில் தற்போதைய அலுவல் நடைமுறைகள் எல்லாம் இந்த இசட்சென் தலைமுறையினர் மாற்றி அமைக்க உள்ளனர் என்று கூறும்.
1: அதேதான் மன்னா. மன்னா,
0: என்ன?
1: தங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கிறது.
0: அப்படியா, என்னவென்று பார்ப்போம். அட, ஒரு சேவகன் ராஜினாமா கடிதம் அனுப்பி இருக்கிறான்.
1: அப்படியா, என்ன காரணம் கூறியிருக்கிறான்?
0: என்ன மந்திரியாரே இது? வெறும் டாடா பை பை என்று எமோஜியை அனுப்பியிருக்கிறான்.
1: இந்த சேவகன் ஜூமர் ஜெனரேஷன் தலைமுறையில் பிறந்தவன் போல. அதுதான், வேலைதான் இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்கெதுக்கு விளக்கத்தை கூறிவிட்டு சுருக்கமாக டாடா பை பை என்று எமோஜியை அனுப்பியிருக்கிறான் போல.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேரம் 8:50. தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
1: ஒரு இளைஞன் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது. அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்குறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜாக்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு

0: செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்டே போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இந்த பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற? நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா, 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். மூளையை கொடுக்குறியா, 30 லட்சம் வாங்கி தரேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா? கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க? என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன். அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இப்படி நான் மட்டும் இல்லை, யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்குறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலில் புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம தான் தோண்டி எடுக்கணும்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கீங்க. இப்போ திரைசி நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் மொழி திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாக்குப்படிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா, இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று.

0: நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வாங்கலாம் சரியா, ஆனால் குடும்பத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். நிறைய விலை கொடுத்து தூங்குறதுக்காக பெட்டு வாங்கலாம், ஆனால் நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். மருந்தை வாங்கலாம் ஆனால் முழு ஆரோக்கியத்தை வாங்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். இப்படின்னா பணத்தை வச்சு வாங்க முடியாத அந்த மதிப்பு மிக்க விஷயம் எது அப்படின்னு தான் நிகழ்ச்சியில் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் 2561133 என்ற இரண்டு எண்களிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கேருந்து வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
0: சார் சொல்லுங்கள் சார்,
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கு.
0: மேம்
1: தலைப்பு ஒரு பத்தி சொல்லுங்க.
0: பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது?
1: மேம் பணத்தை கொடுத்து நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்துல பெற முடியாது. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பணத்தால் ஆனது கிடையாது இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: ஆமா, தூய்மையான அன்பு அதுதான் மேம் முக்கியம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு நினைச்சு சில பேர் நம்ம மேல ரொம்ப அக்கறையா கட்டுவாங்க. அது அதே மாதிரி மேம் அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இதையும் கூட நம்ம தடுத்து நிறுத்த முடியாது பணத்தால. அதையும் வாங்க முடியாது, தூய நட்பு வாங்க முடியாது. இந்த உலகத்துல வெறும் பொருட்கள் மாத்திரம்தான் தவிர்த்து உலகத்துல உயிர் உள்ள மனிதர்களை சம்பாதிப்பது தூய அன்பு, தூய
0: நன்றி. நன்றி நன்றி நன்றி ஐயா நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. நிகழ்ச்சி நீ கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து வணக்கம்? வணக்கம், நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், காலை வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இளங்க பேசுறேன்மா.
0: சார் சொல்லுங்க.
2: நிம்மதியே விலை கொடுத்து வாங்க முடியாது.
0: நிம்மதி விலை கொடுத்து வாங்க முடியாது, எவ்வளவு பணம் இருந்தாலும்
2: ஒண்ணு இல்லம்மா. இப்ப நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன், அதா இருக்கிறதுனா நீங்க 1000-2000 கொடுத்து நிம்மதியா இருமா? தூக்கத்தை கூட வாங்கலாம் தூங்கத்துக்கு, அதுவே தூக்கம் வந்தாதான் ஆச்சு. அப்ப நிம்மதியா, நிம்மதி இருந்தா தான் தூக்கம் கூட வருங்கிறேன். நிம்மதி இருந்தா சாப்பிட முடியும். அதனால எல்லாமே அடிப்படை காரணம் நமக்கு இப்ப விலை கொடுத்து வாங்க கூடாது முடியாதது நிம்மதி. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பு பாசம். அது என்னதான் சினிமா நடிக்கிறமா நடிக்கலாம், பாசமா நடிக்கலாம், என்னதான் பண்ணலாம், அந்த அன்பு பாசம் உண்மையிலே சொல்லலாம். அடி வயிற்று இருந்து வந்துங்கிறாங்கல்ல பாசங்கள், அந்த அன்பு பாசமும் என்னை பொறுத்த வரைக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணுமா.
0: நன்றி ஐயா, நன்றி.
2: இந்த கருத்தை சொல்ல விரும்புறேன்.
0: நன்றி நன்றி நன்றி, அருமையான கருத்து. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில அவளுக்கு இருக்கக்கூடிய பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் செய்யலாம்.

0: நேரம் 9:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம். எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது, பொறுமை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: கேட்குங்களா மேடம்.
0: ஆ, கேட்குது, சொல்லுங்கள்.
1: நேர்மை ஒன்றுதான் மேடம், விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு.
0: யார் எங்கிருந்து?
1: ஆமா, அதாவது ஒரு மனிதன் நேர்மையா இருந்தாலே யாராலையும் விலை கொடுப்ப இடத்துல கை நீட்டு காசு வாங்குறோம். நேர்மையா இருந்தோம்னா அந்த நேர்மையை யாராலையும் விலை கொடுக்க முடியாது. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: யார் எங்கிருந்து சொல்லவே இல்லையே.
1: உங்களுக்கு ரவிக்குமுலா மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்த?
2: தென்காசி மாவட்டம் கள்ளம்புலியிலிருந்து மாடசாமி.
0: மாடசாமி சார், சொல்லுங்க.
2: பணம் கொடுத்து சுய ஒழுக்கத்தை வாங்க முடியாது மேடம்.
0: ஒழுக்கத்தை வாங்க முடியாது அப்படின்னு
2: சொல்லி பணம் வர வர வந்து ஒழுக்கம் கெடுதலுக்கு வாய்ப்பு அதிகம்
0: அதிகம் இருக்கு.
2: அதான் பணம் வரும்போது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்.
0: ஒழுக்கம்
2: பணத்தால வாங்க முடியாது, பணம் வர வர ஒழுக்கம் கெடுதலுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. அருமையான பதிவு, அருமையான பதிவு. ஒழுக்கத்தை வந்து பணம் வந்து வர வர வர நம்மளோட ஒழுக்கமான நம்மளோட கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. மாடசாமி ஐயா, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். சுத்தி பெண் ஜோனாவிற்கு.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
3: தேனி மாவட்டம் சின்னம்மன் சசிகலா பேசுகிறேன்ப்பா.
0: சசிகலாம்மா, சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா, தேங்க்யூப்பா.
0: ஆ, சொல்லுங்கள்.
3: பணத்தால் வாங்க முடியாத ஒரு விஷயம் பல விஷயம் இருக்குப்பா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் சொல்றது வந்து நேரத்தை வந்து காலத்தை வந்து வாங்க முடியாதுப்பா. இன்னைக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு 9:30 வந்து மறுபடியும் திருப்பியில வாங்க முடியாதுப்பா. போன காலம் போனதுதான்ப்பா. ரெண்டாவது ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேப்பா. நான் பெற்ற மானம் மரியாதை, இந்த மானம் மரியாதைங்கிற வந்து நம்ம செயல்னாலதான், நம்ம அணுகுமுறையினால பேச்சினாலதான்ப்பா மற்றவர்களை வந்து நம்ம வந்து மதிக்க வைக்குதுப்பா. அந்த மதிப்பு வந்து காசு விட்டாலும் வாங்க முடியாதுப்பா. நிறைய

0: வாங்கப்பா, அறிவு வாங்க முடியாதுப்பா. நான் அப்துல் கலாம் மாதிரி நான் அறிவா விஞ்ஞானி ஆகணும்னா முடியுமாப்பா, பணம் இருந்தாலும் கோடி கோடிய பணம் இருந்தாலும் வாங்க முடியாதுப்பா. பல புத்தகத்தை படிக்கலாம், அறிவை பெறுறதுக்கு வந்து நம்ம வந்து மூளை வேணும். அப்ப நல்ல மூளை இருந்தா செயல்பாடு இருந்தாத்தான் வந்து நம்ம அந்த அறிவை வந்து வாங்க முடியும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. அருமையான பதிவு. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ரோஜா திரைப்படத்தில் இருந்த மின்மினி குரல் அடகாசமான அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு எழுந்திருங்க.

0: நேரம் 9:19 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தை வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது, பாசத்தை வாங்க முடியாது, நேரத்தை வாங்க முடியாது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், உங்களோட கருத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணைப்பு என்னோடு சேர்த்து 2561132 மற்றும் 0462 2561133 என்ற எண்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிறது வணக்கம்.
1: பணம் என்னடா பணம் பணம். நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான காலை நேரம் வணக்கங்கள் சகோதரி.
0: சொல்றது யாரு எங்கிருந்து?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தை வைத்து வாங்க முடியாத தலைப்பில் பேச வந்துள்ளேன். அம்மா
0: சொல்லுங்க.
1: பணத்தால வாங்க முடியாத ஒன்றுமா? என்னை பொறுத்தவரை, எனக்கு தெரிந்தவரை பாராட்டு ஒன்றுதான் அம்மா. பாராட்டை வந்து எங்க போனாலும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம விளையாடி ஜெயிக்கிறோம்னா அதுல மக்கள் பார்த்து நம்மளை பாராட்டுவாங்க. நமக்கு ஒரு வெகுமதி அளிக்கிறார்கள்னா மக்கள் அங்கீகாரம் பெற்றால்தான் நம்ம அந்த வெகுமதியை பெற முடியும். ஆகவே பாராட்டு ஒன்றே என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: கொஞ்சம் தொழிலுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம். வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்களையா? நன்றி நன்றி. யார் எங்கிருந்து சொல்லிருங்க?
2: குமரி மாவட்டம் இரணியல் ஜெய்திசனம்மா. அன்பை மட்டும் வாங்கவே முடியாதுமா, அன்புதான்மா. அன்பை வந்து நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்னுடைய கருத்து வாங்கவே முடியாது. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துமா? உங்களோட இனிப்பு சரியா இல்லையம்மா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. டவர் கிடைக்கிறதுல கை
3: சொல்லுங்க.
0: கேக்குது. யார் எங்க இருந்து?
3: புதுக்கடை மாவட்டம் பானாபுரத்துல இருந்து பழனியா.
0: நலமா இருக்கீங்களா? நலையம்மா நலமா இருக்கோமா.
3: நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு
0: கேட்டுருக்கீங்க.
3: அதாவது இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க தாய் தந்தையர வந்து பணம் வாங்க முடியாதுன்னு, அது உண்மை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கணிப்பை வந்து கருத்து வந்து
0: உடன் பிறந்தவர்
3: நம்மளோட கூட பிறந்த அண்ணன்லாம் வந்து நம்ம அது வந்து ஒரு ரத்தம்,
0: ஒரே ரத்தம்.
3: அவங்களை எல்லாமே வந்து நம்ம காசு
0: இணைப்பு வந்து எனக்கு சரியா கிடைக்கல. ஆனா உங்களோட பதிவு ரொம்ப ரொம்ப அருமை. எதை வேணா வாங்கிக்கலாம், ஆனா நம்மளோட கூட பிறந்த நம்மளோட உடன்பிறப்புகளை வாங்கவே முடியாது. ஒரே சேம் பிளட், தானாடாட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி அம்மா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து.

0: நலமா
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்களாம்மா சோனாம்மாவுக்கு ஒரு
1: ஐயா
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
0: ஏம்மா மானம் போன பிறகு எதையுமே வாங்க முடியாதும்மா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு அன்பு பாசத்தை கூட சின்ன பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டா கூட பாசத்துக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு மிட்டாயி எதோ வாங்கி கொடுத்தோம்னா அது நம்ம மேல பாசம் காட்டும். போன மானம் என்னைக்குமே திரும்பாது, அது விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நம்ம எந்த காலமும் அது அழியாத சின்னமா நம்ம இதயத்துல பதிஞ்சு விடுமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. அருமையான பதிவு. நீங்களும் உங்களோட இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி உங்களோட கருத்தை கண்டிப்பாக எழுதி அதில் வந்து அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அப்படின்னு போட்டு 6270002 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்கோடில் உங்களோட கருத்தை மறக்காமல் எழுதி போடுங்க. ஒவ்வொரு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியிலையும் ரீட் பண்ணுவாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து? உங்களோட இணைப்பு வந்து கட்டாயிருச்சு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அலைக்கலாம் 0462256112 மற்றும் 0462256113 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ராவணன் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 9:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நேயர்களும் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க? வணக்கம்.
1: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவில்லை.

0: நேரம் 9:35. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
1: நம்ம வாழ்க்கையில் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதது குழந்தையோட வந்து மழலை வந்து சில பேருக்கு தான் அது வந்து கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த மழலையோட அன்பு இருக்கு பாருங்க, அது கிடைக்கணும்னா நம்ம வந்து அந்த குழந்தையா மாறி அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களோட பாசம் நம்ம மேல படியும். நம்ம எப்ப பார்த்தாலும் வெறுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தையோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து எப்பயுமே வந்து மழலை அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து வெறுக்காம அவங்க எப்படி பாத்துக்கணுமோ அப்படி சந்தோஷமா அவங்களோட நம்ம அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவங்களும் நம்ம குழந்தைக்கு குழந்தையா மாறினோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த அந்த விஷயத்த வாங்கிடலாம்.
0: கண்டிப்பா.
1: நன்றி.
0: அருமையான பதிவு சொன்னாங்க. அதாவது குழந்தைகளுக்கு நம்ம பேசுகிற மொழி புரியுமான்னு கேட்டால் புரியவே புரியாது. ஆனால் நம்மளோட செய்கைகள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட அன்பு காட்டுவாங்க. அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டயல் பண்ணலாம். 04-22-256-1132 மற்றும் 04-22-256-1133 என்ற எண்களில் நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு மாதிரி தங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
2: வெங்கடேசன் சார், நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், ஜோலியா இருக்கேம்மா.
2: சரி, சொல்லுங்க.
3: நல்லா இருக்கேன். மனத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் கேக்குறீங்கம்மா. இயற்கையோட படைப்பே உயிர் குணம் அப்படின்னு ஒரு வகையாகவும், வளர்ச்சினால அறிவின் மேன்மையால வளர் குணம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும். அந்த ரெண்டு விஷயத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது விலை கொடுத்து பெற முடியாதது எதுன்னு கேக்குறீங்க. அது தாய்மைன்னு நம்ம சொல்லலாம். அம்மாங்கிறது விலை கொடுத்து வாங்கிக்கலாம், அது வேற விஷயம். தாய்மைங்கிறது வேற. அம்மா அப்படிங்கிற அந்த சொல் ஒரு காரண பெயர். தாய்மைங்கிறது வந்து இயல்பு பெயர். அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடிப்படையில.

0: அதே சமயத்துல உயர் பண்புகளையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினின் ஓம்பப்படும் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை வந்து உயிரோட ஒப்பிட்டாரு, அதுக்கு வந்து ஒரு அளவிடை சொல்லல, இந்தந்த இடத்துல இப்படிதான் சொல்லல. மிகுந்த உயர் பண்பிலேயே ஒழுக்கமின்மை தான் உயர்ந்த பண்பா நம்ம கருதுறோம். அந்த உயர் பண்பை வந்து ஒரு இடத்துல யார்ட்டா நம்ம ஒரு மொத்தமா ஒரு தொகையை தரோம், எனக்கு அந்த உயர் பண்பு உங்ககிட்ட இருந்து குடுறான்னா கொடுக்க முடியாது. அதை வந்து அது அனுபவத்தாலையும் நல்லறிவினாலையும் தான் பெற முடியும். அதே மாதிரிதான் கல்வியும், அதே மாதிரிதான் பணத்தை கொடுத்துட்டு இந்த கல்வி என்பது வாங்க முடியாது. நிறைய சிவாஜி கணேசன் அவர்களும் வெண்ணிடையாரை மூர்த்தியும் பாத்தீங்கன்னா ஒரு உரையாடல் அந்த அந்த திரைப்பட அரங்குக்குள்ள நடந்துக்குது. நண்பர் மூலியமா டே மூர்த்தி வாடான்னு சொல்லிதான் சிவாஜி அவர்கள் வந்து மூர்த்தியை கூப்பிடுவாங்களாம். மூர்த்தி அவர்கள் வந்து எந்த நேரமும் எதையாவது ஒரு ஒரு வாசகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஆனா அதே சமயத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை புத்தகத்தை திறந்து வைக்கிற மாதிரி ஒரு இல்லத்துல ஒரு முகப்புல ஒரு சின்ன ஒரு ஒரு சிலை வச்சு உருவ சிலை வச்சிருக்கிறாரு. அப்ப மூர்த்தி கிட்ட அவர் சொன்னாரா, என் நடிப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன்டா மூர்த்தி, உன் படிப்பெல்லாம் என்கிட்ட கூடுறான்னு கேட்டாராம். இப்ப அந்த படிப்பை வந்து அவரால் விலை கொடுத்து வாங்க முடியல பாருங்க.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அதே மாதிரி நிறைய நிறைய உயர் பண்புகளை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லாருமே ஒழுக்கம்ங்கிற அறம்ங்கிற மேன்மையை வந்து வாழ்க்கையில நல்லறிவு கொண்டு பெற்றோம்னா சிறப்புங்கிற நல்ல செய்தி.
1: நன்றி நன்றி. அருமையான பதிவு நிகழ்ச்சியில் இன்னைக்குரிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
2: வணக்கம், பேசுறேன்.
1: நலமா இருக்கும் கூட்டியப்பன் சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: நேரம் 9:50. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பொங்காற்றி நிகழ்ச்சி. ஆனந்த பொங்காற்றி நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். இன்றைக்கு அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
1: கோட்டியப்பன்
0: சார், நேற்று பேசுனீங்களா?
1: பணத்தால எல்லாமே வாங்க முடியும், ஆனா அன்பு, பாசம், நேசம், அதுக்கப்புல சிறு குழந்தைகளோட அந்த சொல்லு பாருங்க, அந்த அது பேசக்கூடிய அந்த
0: மொழிகள்
1: அது கூட வாங்க முடியாது.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
2: வாடியூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: எங்க இருந்து சார்?
2: வாடியூர்ல
0: இருந்து. யாரு?
2: காசன்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: நான் உருது வர முடியாது, தாய் பாசம் தான். தாய் பாசம் மட்டும் தான் வர உருது வர முடியாது.
0: வாங்க முடியாது.
2: அது வந்து எந்த வேளை உருது தான் கிடைக்கல மேடம்.
0: கண்டிப்பா, நிச்சயமா.
2: சரி மேடம்,
0: நன்றி. அருமை அருமை அருமை. தாய் பாசத்தை எங்கேயுமே வேலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
0: யாரு எங்க இருந்த ஐயா?
3: திருச்சி மாவட்டம் பெருகமனில இருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
0: ஆ, சொல்லுங்க.
3: பணத்தால் வாங்க முடியாது வந்து உண்மையான அன்பை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாதுமா. நம்ம ஒருத்தர் வந்து நம்ம அன்பா பிரியமா பாக்குறவங்க தான் நம்ம அந்த செயல்பாட்டுல வந்து நம்ம பிரியமா நம்மள பாக்கணும். தவிர நம்ம காசு கொடுத்து அந்த அன்பை வந்து கொடுத்து என் மேல அன்பு செலுத்துப்பா அப்படின்னு சொல்லவே வைக்க முடியாதுமா. ஆனா காசு கொடுத்து வாங்க முடியாதது வந்துட்டு அன்பு. அதே மாதிரி தாய், தாய்க்கு வந்துட்டு ஈடு உலகத்துல எதுவுமே கிடையாது. மத்த எந்த உறவு வேணாலும் நம்ம காசு கொடுத்து எப்படி சேர்த்து வாங்கிடலாம். ஆனா இந்த அம்மாங்க கூடிய அந்த அன்னஸ்தை வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு காசு கொடுத்து வாங்க முடியும், விலைமதிக்க முடியாதுமா. அந்த அம்மா வந்து என்னைக்குமே வந்து காசு கொடுத்து வாங்க முடியாதது அம்மாங்கம்மா. அம்மா அப்படிங்கிற கூடிய உறவு மட்டும்தான், பெத்த தாய் மட்டும்தான் உண்மையான அம்மாங்கிறது.
0: நன்றி, நன்றி. அருமை அருமை.
3: நன்றி, நன்றிங்கம்மா.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே அருமையாக வந்து கடைசியில் வந்தாலும் அருமையாக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவான நேயர் யார், எங்கே இருந்து? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அவங்க வந்து ஒழுங்காக பேசவே இல்லை. நிகழ்ச்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுங்க, ஓகேவா? அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 10:02 மனமருமது நிகழ்ச்சி, 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் உட்கர்விங்ஸ் பற்றிய தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, பணத்தால் நிறைய பொருட்களையும் வசதிகளையும் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்கிக்கலாம். அந்த கார் நினச்சா வாங்கிக்கலாம், எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். சில நேரங்களில் சில சமயங்களில் நமக்கு சாட்டி சொல்கிறதுக்கு கூட ஒருத்தங்களை வந்து பொய்யா பணம் கொடுத்து கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சில விலைமதிப்பு மிக்க விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை நம்மளால் பணம் கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அதில் முக்கியமான விஷயம்னா அன்பு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை, நல்ல ஒரு நண்பன், மனசு, மன அமைதி, ஒழுக்கம், கடந்து போன அந்த நேரம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா?

அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை தரலாம். ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியது என்னவோ நல்ல நல்ல உறவுகளும் நம்மளோட நற்பண்புகள் தான். அதனால் பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல ஒரு மனிதநேயம், அன்பு, நம்பிக்கை, இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்க்குற ஒவ்வொருவர்கிட்டையும் உங்களோட அன்பை கொடுத்துட்டே இருங்க, குறையாமல் கொடுங்க. ஐயோ, நான் எல்லோரு மேலேயும் அனுபவிக்கிறேன்னே, யாருமே என் மேலே அனுபவிக்கலையே அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களோட அன்பை முழுசாக கொடுங்க. எப்பவும் மன நிம்மதியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒழுக்கத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரை சேர்வின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு எல்லாருக்குமே மிகச்சிறப்பான காலை வணக்கம். என்னோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. பாடல்கள் நிறைய இருக்குதுங்க. பாடல்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மெல்லிசை பாடல்களாக இருக்கட்டும், அதிரடி பாடல்களாக இருக்கட்டும், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்கப்படும்.

0: அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க அழைப்பு விடுங்க. 0462-256-1132 மற்றும் 2561-333 இந்த எண்களில். உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய முதல் நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன், உடையாமையில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு பூ மனமேவா படத்துல இருந்து காத்து குளிர்காத்து.
0: கண்டிப்பா வழங்கிடலாமா? நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றி, நன்றி.
0: 10:05 ஆகிட்டு இருக்குது. பாடல் கேட்க போறோம். பூ மனமே வா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலாம். நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் கேட்டுறேன். தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது, இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான முதலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. என்றனும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:09 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா. எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: ஆடுகளம் படத்துல இருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? ரொம்ப பிடிச்ச பாட்டோ?
1: ஆமா, நல்லா டக்குன்னு யோசிக்கிறப்ப அந்த பாட்டு சரி இப்ப கேட்டா நல்லா இருக்கும். அதனால
0: ஓ அதனால சரிம்மா. சரி, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-3338 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அவருடைய குரல்லே பாடல் கேட்க போகிறோம் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, தேசிய மனித உரிமை தினம் என்னைக்கு? தேசிய மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்வி தான் அடுத்து உங்களுக்காக வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி, இந்த தேசிய விளையாட்டு தினம் அப்படின்றது வந்து 8 August தான் வந்து கொண்டாடப்படுது. நம்ம இந்தியாவோட ஹாக்கி ஜாம்பவனாக திகழ்ந்த மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய பிறந்த நாளை கௌரவிக்கிற விதமாக இந்த நாள் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுது. இவர் 1928, 1932 மற்றும் 36 இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் நம்ம இந்தியாவிற்கு தங்கப்பதக்கங்களை வென்று தந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குற வீரர்களுக்கு இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தான் மேஜர் தயான்சந்த், கேல் ரத்னா, அர்ஜுனா மற்றும் துரோணாச்சாரி போன்ற உயரிய தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறாங்க. நெல்லிப்பண்பலை 102.6 நம்ம இணைஞ்சிருக்கிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து பாடலைக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லிப்பண்பலை 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும்
3: நிகழ்ச்சியின்
4: விளம்பரதாரர்

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இசையின் இனிய முகவரியாய் நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் காலையில 10:18 ஆகிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம

0: பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வள்ளியூர்லேருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஆசுரன் படத்திலிருந்து சத்தரி பூவாயி கரையா முட்டாளை, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாமா? ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், தேசிய மனித உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? தேசிய மனித உரிமை தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 அன்னைக்குதான் உலக மனித உரிமைகள் தினமா வந்து சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படுது. 1948 டிசம்பர் 10 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூர்ற வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இனம், நிறம், மதம், பாலினம், மொழி, தேசிய தோற்றம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கும் பிரிக்க முடியாத உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ தேசிய மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. நேரம் காலையில் 10:20 ஆகிட்டு நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க இருக்கிறோம். அசுரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலகிலேயே அதிக அளவில் காஃபி விளையும் நாடு எது? உலகிலேயே அதிக அளவில் காஃபி விளையும் நாடு எது? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலையும் ஸ்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வேல்முருகன் ராஜலட்சுமி குரல்ல சூப்பரான பாட்டு கேட்டு வந்தோம். அசுரன் திரைப்படத்திலிருந்து நேரம் காலையில 10:24. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: கோபுர தீபங்கிற படத்துல என்

0: சூப்பரான பாட்டை கேட்டு வந்தோம். மசுரன் திரைப்படத்தில் வந்து நேரம் காலையில் 10:24. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நாங்குநேரிலேருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்னைக்கு?
1: கோபுர தீபங்கிற படத்துல என் வாழ்க்கைங்கிற பாட்டு கொடுக்குறாங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், உலகிலேயே அதிக அளவில் காஃபி விளையும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன்ஸ் வந்து சீனா, பிரேசில்.
1: பிரேசில் மேடம்.
0: பிரேசில் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உலகிலேயே அதிக அளவில் இந்த காஃபி விளையிற நாடு வந்து பிரேசில் தான். மொத்த காஃபி உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1/3, சுமார் 35% வந்து பிரேசிலில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுது. இங்கே அராபிகா, ரோபஸ்டா அப்படின்ற ரெண்டு வகையான காஃபிகள் வந்து பெருமளவில் விளைவிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 10:25 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க இருக்கிறோம். கோபுர தீபம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: கண்களறியா காட்சி, நாசினுகரா நறுமணம், இதழறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனாலே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா இருக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: முன்னாடி
0: ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி
1: கேட்டிருந்தேன்.
0: நெதர்லாந்து. சரியான பதில் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உலக அளவில் மலர்கள் உற்பத்தியில் வந்து நெதர்லாந்து தான் முதலிடம் வகிக்குது. உலக பூக்கள் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதியில் இந்த நாடு மாபெரும் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னே சொல்லலாம். கார்டன் ஆஃப் யூரோப் அப்படின்னு அழைக்கப்படுற நெதர்லாந்து உலகளாவிய மலர் சந்தையில் சுமார் 60-68% முறையிலான பங்கை வந்து வகிக்குது. அதனால் முதல் உலகத்திலேயே பூக்கள் உற்பத்தியில் முதல் இடம் நெதர்லாந்து. நேரம் காலையில் 10:33 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலும் வலம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 33 என்ற எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. படையப்பா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீராம், நித்யஸ்ரீ எல்லாருமே சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். மத்திய சக்தி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இதுக்கான ஆப்ஷனும் சொல்கிறேன். முதல் ஆப்ஷன் வந்து ஜப்பான், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பெங்களூர். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உலா வரும்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிலைப்பண்புலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:41 ஆகிட்டு இருக்குது. பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தலைவர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும், நல்ல கிறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் வந்து சந்தோஷமான நேரத்தில் நல்ல குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடலாக இருக்கட்டும், மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை மறுடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாடல் இருக்கலாம், பாடகர் இருக்கலாம், பாடகிகள் இருக்கலாம், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஏனுங்க, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேன்.
1: நலமா இருக்கும் சார், நீங்க கேக்குற அந்த எப்படி இருக்கீங்க அப்படின்றதுலயே நாங்க நலமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் அடிக்கிறவே இல்ல, அளவாவே இருக்கணும்.
1: சூப்பர் சூப்பர், அங்கேயும் வெயில் தான். இங்க வந்து எங்களுக்கு கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு தூத்துக்குள்ள இருந்து கருவா பையா தூத்துக்குள்ள இருந்து திருநெல்வேலியில இருந்து திண்டுக்கலுக்கு அனுப்பிடுங்க.
1: அனுப்பி விட்டுருவோம் சார், பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், பதில் சொல்லிடலாமா? மத்திய சக்தி ஆராய்ச்சி நிலையம் எங்க உள்ளது?
2: பெங்களூரு.
1: சரியான பதில் சார், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். ரொம்பவே உற்சாகமாக பேசினாங்க, அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தூத்துக்குடி திரைப்படத்துல இருந்து சித்ரா குரல்ல பாடல் கேட்க இருக்கிறோம். மத்திய சக்தி ஆராய்ச்சி நிலையம் பற்றி சொல்லணும். மத்திய சக்தி ஆராய்ச்சி நிலையம் வந்து பெங்களூரில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. பெங்களூரில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தலைமை அலுவலகத்தை வந்து கொண்டிருக்குது. மின்சாரத்துறையில் அதிநவீன சோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குற இந்த நிறுவனத்துக்கு நாடு முழுவதும் பிராந்திய மையங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் காலையில் 10:43 ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களோட பாடல்களும் வளம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி, வெண்மை புரட்சியின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார்? வெண்மை புரட்சியின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார்? இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில.

0: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பந்தலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பி நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வானரமுட்டில இருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு சக்கரக்கட்டி படத்துல இருந்து மருதாணி
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், வெண்மை புரட்சியின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் சொல்லவா?
1: வர்கீஸ் குரியன் தான். அவங்க அவர்தான்.
0: அவர்தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேம்.
0: நம்ம இந்தியாவில் வெண்மை புரட்சியோட தந்தை அப்படின்னு வர்ணிக்கப்படுவர் வந்து டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர் தான். குஜராத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக இந்தியாவில் பால் உற்பத்தியை பெருக்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய இவர் முன்னெடுத்த இந்த வெள்ளை புரட்சி வந்த திட்டத்தின் காரணமாக தான் இந்தியாவில் உலகின் அதிக பால் உற்பத்தி செய்கிற நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்றா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரோட பிறந்த நாளான 26 நவம்பர் இந்தியாவில் தேசிய பால் தினமாக

0: நேஷனல் மில்க் டேவாக வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். சக்கரை கட்டி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். வேடந்தாங்கல் அமைந்துள்ள மாவட்டம், வேடந்தாங்கல் அமைந்துள்ள மாவட்டம் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நெஞ்சிருங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து நெஞ்சிருங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. மனம் விருமதி நிகழ்ச்சி, மனம் விருமதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, வேடந்தாங்கல் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். செங்கல்பட்டு தான் வேடந்தாங்கல் அமைந்திருக்கிற மாவட்டம். முந்தைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து இது வந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உடையாம்புலியிலேருந்து சுதா, புதுக்குடியிலேருந்து கனகா, வள்ளியூர்லேருந்து அமுதா, நாங்குநேரியிலேருந்து கணேசன், பாவூர் சத்திரத்திலேருந்து மாரியப்பன், திண்டுக்கல்லேருந்து கணேசன், வானாரமுட்டி நம்பிராஜ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான், உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்லை வரும் பாடலை தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடு நிகழ்ச்சி வலம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் மர சிற்பங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அரும்பாவூரா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அரும்பாவூருங்கிறது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாவட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளில் இந்த அரும்பாவூரும் ஒன்றா இருக்குது. அங்கே அழகழகாக சூப்பராக பச்சை பசையில்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சாரமாக இருக்கட்டும், உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஒரு தனித்துவம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அரும்பாவூர் அப்படிங்கிறது சோழர் கால வரலாற்றோட தொடர்புடைய ஒரு பகுதியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளாக இருக்கட்டும், பழமையான கோயில்களாக இருக்கட்டும், இந்த பகுதியோட தொன்மையையும் பண்பாட்டையும் வளத்தையும் எடுத்து காட்டுற ஒரு விதமாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த கைலாசநாத டெம்பிள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டெம்பிள் வந்து இவங்களோட வரலாற்றுக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மர சிற்பங்கள் பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம். மரம் அப்படின்னா பொதுவாக என்ன, இயற்கையோட ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மரத்தை. இந்த மரத்துக்கு கலைஞர்கள் தங்களோட கற்பனையையும் திறமையும் சேர்க்கும்

பார்க்கும்போது அது கண்களை கவரக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான சிற்பங்களாக மாறுது. அந்த வகையில் அரும்பாவூர் மரச்சிற்பங்கள் அப்படிங்கிறது தனித்துவமான இடத்தை பெறுது. அதை பற்றி தான் இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் முதலாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல். கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நேரம் 11:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் அரும்பாவூர் மர சிற்பங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அதாவது அரும்பாவூர் அப்படிங்கிறது மர சிற்பக்கலைக்கு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மரத்தில் அழகழகான தெய்வ சிலைகளாக இருக்கட்டும், அலங்கார பொருட்களாக இருக்கட்டும், கலைநேயமிக்க சிற்பங்களை உருவாக்குறதுல சிறந்து விளங்குறாங்க. இவங்களோட கைவண்ணம் தமிழர்களோட பாரம்பரிய கைவினை கலைஞரின் பெருமையை உலக த்துக்கு எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. அதோட இந்த அரும்பாவூர்ல தலைமுறை தலைமுறையா மர சிற்பக்கலை வளர்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட இந்த கலை இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறையினால கூட பாதுகாக்கப்பட்டு வருது. இது வந்து ஒரு சாதாரணமான மரக்கட்டைக்கு உயிரோட்டம் மிக்க ஒரு உருவமா மாத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து பொறுமை, நுணுக்கம், கற்பனை, அதையும் தாண்டி கடின உழைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப தேவைப்படுது. சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே அரும்பாவூர் கலைஞர்கள்கிட்ட நிறைஞ்சு காணப்படுது. அதனால தான் என்னவோ இவ்வளோ அழகா சிற்பங்கள் செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் விளம்பரம் வருது. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல். கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: நோ நோ நோ நோ

நேரம் 11:17. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திருநாடு நிகழ்ச்சியில். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி அரும்பாவூர் மரசற்பங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இதுங்க என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் காணப்படக்கூடிய தெய்வ சிலைகள், பிராண கதாபாத்திரங்கள், விலங்குகளோட வடிவங்கள், அலங்கார வேலைப்பாடுகள், இது எல்லாமே கலைஞர்களோட திறமைக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மர சிற்பங்கள் வெறும் அலங்கார பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க, அது நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றோட அடையாளங்களாகவும் திகழ்கிறதா இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்லக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மரத்தோட ஒவ்வொரு பகுதியும் கவனமாக செதுக்கி அதில் நுண்ணிய வடிவங்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்களோட திறமை உண்மையிலே வியக்க வைக்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கைகளில் இருக்கக்கூடிய அந்த மரம் அப்படிங்கிறது பேசும் கலைப்படைப்பாக மாற்றப்பட்டிருக்கு. உலகம் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி வேகமாக போயிட்டே இருந்தாலும், இந்த அரும்பாவூர் மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகள் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நேரம் 11:23. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.6 MHz மனிதநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கிராமப்புற கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் வழங்கக்கூடியது மட்டும் இல்லைங்க, தமிழர்களோட கைவினைத் திறமையை உலக அரங்கில் எடுத்து செல்லக்கூடிய அரும்பாவூர் மர சிற்பங்களை பற்றி தான் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த சிற்பங்களை வந்து சிற்பங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை இளம் தலைமுறையினர் பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் அரும்பாவூர் மர சிற்பங்களோட பெருமை காலம் கடந்தும் நிலைநிற்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கல்லின் சிலை வடிப்பவன் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு உயிர் வடிப்பவன் கலைஞன் அப்படிங்கிற கூற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த அரும்பாவூர் மர சிற்பங்கள் திகழுது அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளோட கலாச்சாரத்தின் அரிய பொக்கிஷங்களா திகழுது. அதை பாதுகாத்து போற்றி அடுத்த தலைமுறைக்கு

கொண்டு செல்வது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்குது. மரத்தில் வடிவமைக்கப்பட்ட அழகு காலத்தால் அழியாது. அரும்பவூர் மர சிற்பங்கள் தமிழர் கலை நாகரிகத்தில் என்றும் அழியாத அடையாளமாக திகழுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். வரலாற்றோட பெருமை அப்படிங்கிறது கலையின் நயம், விவசாயத்தின் வளம், பண்பாட்டின் செழுமை, இது எல்லாத்துக்கும் சங்கமம் விளங்குகிற ஒரே ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது நம்ம அரும்பவூராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெரம்பலூர் அந்த சைடு போனீங்க அப்படின்னா மறக்காமல் அரும்பாவூர் போயிட்டு அழகழகான சிற்பங்களையும் பொம்மைகளையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. சத்ரேன் திரைப்படத்திலிருந்து.

அது நம்ம அரும்பா ஊராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெரம்பலூர் அந்த சைடு போனீங்க அப்படின்னா மறக்காமல் அரும்பாவூர் போயிட்டு அழகழகான சிற்பங்களையும் பொம்மைகளையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. சத்ரேன் திரைப்படத்திலிருந்து.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:48. இணைந்திருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். திரை இசை நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து

நேரம் 12 மணி. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே. இன்று ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம். 1:10 நலம்தானா, இரத்த சொகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1:55 காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் வினோதன் அவர்கள். 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி. ஏழு 30 FIFA உலக கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், நிலக்கடையிலையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் PK முத்துக்குமார் அவர்கள். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் சித்தர் பாடல்களின் பழமொழிகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நீங்களே நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேரம் 12:12. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
7: நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா.
6: அதாவது திருமணத்திற்கு முன் பின் சொல்லி இரு காலங்கள் இருக்கு பெண்களுக்குன்னு சொல்லலாம். அதாவது மறு பிறவின்னு கூட சொல்லுவாங்க. நினைச்சது எல்லாம் செய்ய முடியுது.
7: இப்ப வந்து நான் வந்து ஹாப்பியா இருக்கேனான்னு கேட்டீங்க அப்படின்னா ஹாப்பியா இருக்கேன். அதாவது ரொம்ப பேர்டன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா, ஒரு
6: அது மட்டும் இல்லை,
7: மாடரேட்டாக போயிட்டு
6: இருக்கு. இங்கே போகணும் இது பண்ணணும் அப்படிங்கும் போது நீ வந்து யார்கிட்ட வந்து சொல்லி?
7: கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டே ஆகணும். 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு.
6: சரிங்க.
7: உங்களுக்கு எப்படி?
6: அதாவது இப்போ நீ பேரண்ட்ஸ் சொல்ற, திருமணத்திற்கு அப்புறமா எல்லாமே நம்ம கேட்டு செய்யறது யாரா இருக்கும்? அது அம்மா அப்பா எல்லாருமே யாரா இருப்பாங்க அப்படின்னா கணவரா இருப்பாங்க.
7: அதை சொல்லும் போது ஏன் இவ்வளோ வெக்கம்?
6: சரி, நம்ம தோழிகள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்டுடலாம்.

0: என்ன கேட்டிங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் நான் பார்க்கக்கூடியவங்களை வச்சு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ரொம்ப செல்லமாக பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இன்னொரு ஒரு உலகம், நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது ஒரு உலகம் அது ஒரு உலகம் அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம கூட இருந்து கூட இருக்கிறவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இன்னொரு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போகும்போது இது எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோட ஒரு பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன வந்தாலும் ஏய் அடுத்து என்ன அப்படின்னு வாளோட சமாளிக்கலாம்.
1: ஜோனா வந்து ரெடியா இருக்காங்க எல்லாத்தையும்.
0: அது நான் ஒன்னு சொன்னேன்,
1: நாங்களாம் ஆல்ரெடி போயாச்சு, நீங்கதான் இப்ப ரெடியா இருக்கீங்க. அதாவது ஒரு செடிய வேரோட வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நட்டு வைக்கிற மாதிரிதான் நமக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம தோழிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். பணக்காரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் 12:20 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலாய் 102 பிள்ளையார் மகாகரத்தின் சிநேகிதி நிகழ்ச்சியில். இன்றைக்கி சிநேகிதி நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டதுக்கு பிரேமி, திருமணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா டாடி வாங்க, திருமணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி உங்களோட அனுபவங்களை நீங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. 0462156123 என்ற எண்களில் சொல்லு எதுக்கு வைக்கப்பட்ட.
1: இல்லை அடி வாங்கின பற்றிலாம் சொல்கிறியே.
0: இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வேற சொன்னாலே பட்டாம்பூச்சி பறக்கதே காரணம் என்ன?
1: என்ன காரணம்? நம்ம தோழிகள் வராங்க என்னன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? இதே மாதிரி தாங்க பிரேமி, இதே மாதிரி தாங்க பிரேமி. முன்னாடிலாம் அவங்க அப்பா சட்டப்பையிலேருந்து 10 ரூபா கிளவாமலாம், இப்போ அப்படி கிடையாது. திருமணத்திற்கு பின் நடந்த மாற்றங்க, என் ஹஸ்பண்டு பையிலேருந்து கிளவாங்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது?
1: அவளோட கற்பனைகள் வந்து அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆப்வியஸ்லி உங்கள் சொத்து எங்கள் சொத்து. ஆமாவா இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நீங்கள் வாங்கி தரும் வீடு பொருட்களை
1: வயசு முழுக்க துணையா இருக்கக்கூடிய துணைக்கு எல்லா உரிமைகளும் உண்டு தானே?
0: பிரேமி, ஒரு 5 லட்சம் கடன் இருக்கா, அதுல உனக்கு மங்கு இருக்கா?
1: அதாவது கஷ்ட நஷ்டம் வர எல்லாமே வந்து ரெண்டு பேருமே திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துதான் அதை வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஜோனா தயாரா இரு, நீ கேட்ட கேள்விகள் எல்லாமே உனக்கும் வந்து ஒரு அனுபவத்தை பின் எதிர்காலத்துல கொடுக்க நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. இத்துடன் விளையாட்டு செய்திகளை முடிவடைய
1: நம்ம கூட பேச போற அன்பு தோழி யாருன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாரு இங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? திருமணத்திற்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு கேட்ட உங்க மாற்றங்களை நினைக்கும் போது அப்படியே டல் ஆயிட்டீங்களா? சரி,
2: இப்ப எங்க வீட்டுக்காரர் கால முடிஞ்சு ஒரு வருஷம் கூட 5 வருஷம் கழிச்சு உடம்பு தெரியாம இருக்கேன். அப்ப விட்டு போறாரு.
0: இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்.
1: நீங்க சொல்ற எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். எங்காவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா
0: சினிமா கூட்டு போயிருங்க. அம்மாவுக்கு அசனி அம்மா கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு லட்டு உண்டா, ஒரு பூந்தி உண்டா,
1: நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல ஏதாவது செய்ய முடியுதா அப்படின்னு உங்க குமுறல்கள் ஃபுல்லா சொல்லிட்டீங்க.
2: வசந்தாமா
1: நன்றிமா, ரொம்ப அருமை.
0: என்ன கிடைச்சதோ இல்லையோ உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பேசுறதுக்கான ஒரு உரிமை கிடைச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு
2: தெரியுது.
0: அதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க. பேச்சு சுதந்திரம்
2: கிடைச்சு ஜாலியா இருக்கு.
0: ஆமா கண்டிப்பா. அதை தவிர வேற என்ன
2: வேணும்? நன்றி.

0: என்னதான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹஸ்பண்ட் கொடுக்குற அன்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அப்படி தானே பிரேமி?
1: இதுவும் அனுபவிச்ச மாதிரிலாம்
0: சொல்கிறேன். ஒரு கருத்து சொல்லலாம்னு பார்த்தா விடுறீங்களாப்பா? இல்லை, நான் வசந்தாம்மா லைஃப்பை பற்றி சொல்கிறேன். இவ்வளோதான் அதை என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாலும் அவங்க பேச்சில் அவங்க முழு சுதந்திரமாக பேசுறது அப்படியே தெரிஞ்சுது. என் ஹஸ்பண்டை என்னை கூட்டு போல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? அதுதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க
1: நம்ம தோழி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க? யாரு சொல்லுங்க.
0: அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பேசுங்க.
1: போச்சு, லைனை கட் பண்ணி கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரி, நமக்கு
0: நான் சொல்ல வந்த கருத்தையா சொல்லி முடிச்சிருப்பேன்.
1: சரி, இருந்தாலும் நீனே உன் கருத்தை சொன்னால் நம்ம தோழிகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் கேட்க போனேன். இப்போ நம்ம கூட பேச போற அடுத்த நம்ம தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி பாடிய பாடல் இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிகழ்ச்சியில் பேச போற இடத்த அன்பு தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி பேசுறீங்களா? சொல்லுங்க, திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் என்னலாம் அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. சொல்லுங்க.
1: திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மொத்தமா மாறிட்டேன். என்னத்த சொல்றது, எல்லாமே மாறிட்டு.
0: என்னத்த சொல்ல, ஒன்னா ரெண்டா எல்லாமே மாறிடுச்சுன்னு.
1: ஆமா, சொல்ல ஆரம்பிச்சா நீ ப்ரோக்ராம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கணும்.
0: கண்டிப்பா, அம்மா அப்பா வீட்டுல இருக்கும் போது நம்ம சுதந்திரமா இருந்திருப்போம், அந்த மாதிரியான மாற்றங்கள் சொல்றீங்களா?
2: ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சொல்றீங்களப்பா, ஜாலியா இருந்துட்டு
0: ஜாலியா இருக்கமா? அதாவது உண்மைதான், அதாவது வெளிய ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளதானே தெரியும் பஞ்சரா இருக்கிறதுன்னு சொல்ல வரீங்களா ராஜேஸ்வரி?
1: கண்டிப்பா மேடம்.
0: சரி சரி, ரொம்ப அழகா. இன்னைக்குதான் முதல் முறையா பேசுறீங்களா நிகழ்ச்சியில?
1: ஆமா மேடம், உங்கள்கிட்ட பேசினா ரொம்ப மகிழ்ச்சி.
0: நீங்க பேசும்போதே தெரியுது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் முறையா பேசுறீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து கலந்துக்கோங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அப்படி தானே?
0: ஆமாம்.
2: திருமணத்துக்கு முன்னாடி அம்மா பஜ்ஜி சுட்டு தருவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். திருமணத்துக்கு அப்புறம் பஜ்ஜி சுட வேண்டிய
0: மழை பெய்யுது, இப்போ சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே, கொஞ்சம் பஜ்ஜி போட்டு தரியா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன்.
2: அதனால அவ்வளோதான் வாழ்க்கையை மாற்றம் அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக பஜ்ஜி இருக்கு, அது மட்டும் உறுதி.
0: பஜ்ஜிங்கிற விஷயம் மாறல, ஆனா பஜ்ஜி போடுற
2: ஆள் மாறி இருக்கு.
0: சரி, நீங்க நிகழ்ச்சியில அடுத்த அன்பு தோழி, வணக்கம்.
2: வணக்கம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யாரு இங்க இருந்து
0: சொல்லுங்க? யாரு இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: வணக்கம்
0: சொல்லுங்க. யார் பேசுறீங்க நீங்க? பேச ரொம்ப ஆசையோட வந்தாங்க, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அன்புள்ள அப்பா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

பத்துக்கு நடந்தானா நிகழ்ச்சியில ரத்த சோகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. இரண்டு 2:15 திரையறிவு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. சில நொடிகளில் தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4

0: 1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவே என்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் PL கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது.

0: இந்த உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ஓடிஎஃப் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் எக் சப்னா ஹே, ஆர் ஹமாரே யஹான் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ், ஆர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன்

0: घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 12:52. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்கு பின் நடந்த வாழ்க்கை மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணுங்க 0462256113 அல்லது 0462256113 என்ற எண்களுக்கு.
1: பிரேமி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அது என்ன அப்படின்னு கேட்டால், திருமணத்திற்கு முன்னாடி வந்து அவளுக்கு வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது, அதாவது அப்படின்னா என்னன்னே தெரியாதான். திருமணத்துக்கு அப்புறம் தான் டெய்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான்.
0: டெய்லிலாம் இல்லை, அதாவது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். என்ன அப்படின்னா, நம்மளையே செஞ்சு நம்மளையே சாப்பிட்றோமே, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மாற்று இதை விரும்புவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நானும்
1: திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோனே கிடையாது பாரு, என் ஹஸ்பண்டு ஃபோன் வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் ஆர்டர் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா.
0: சரி ஜோனா, உனக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் அப்படின்லாம் வரணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குற? இப்போ என்ன கிடைக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நான்
1: எனக்கு வந்து ஃப்ரீடம்னு ஒன்று இல்லை. ஃப்ரீடம் அப்படி இட் மீன்ஸ் எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் எடுத்து செய்யணும் அப்படி தோணும், எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படி தோணும். என்னோட கரியர் என்னோட ஃப்யூச்சர் நல்லா இருந்தால் போல்டாக ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தோணும். ஆனால் அது நம்மளோட ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தினால நம்மளால் செய்யவே முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து எப்போ இண்டிவிஜுவலோ அல்லது நமக்கு பேக் போனாக ஒரு பர்சன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேக் போன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு விஷயத்த
0: எடுத்து செய்யும்போது
1: அது யாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்போ நமக்கு பின்னாடி நம்ம ஃபேமிலி இருக்கிறதுனால அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அதை எடுத்து செய்கிறதுக்கு நிறைய இது பண்ணி என்னோட கரியரில் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை ஸ்நேகிதே நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நானும் சுற்றிப்பன் ஜோனா.
0: இப்போ உங்களுக்கு அகச்சிலன ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்

0: நேற்று இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி இனி பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா.
2: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின. உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கிறது திருக்குறள். ஆனால் மனித மனம் இதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. இந்த கால மக்களின் உணவு பழக்க வழக்கம் பெரிதும் மாறிவிட்டது. இரவில் உணவு உண்பது, தூக்கமின்மை, உடலுக்கு உபாதை தரும் பழக்கங்களை பின்பற்றுவது போன்ற செயல்கள் காலப்போக்கில் நோயை உண்டாக்குகிறது.

0: அதில் பெரும் நோய் என்றால் செலவு சொல்லவே வேண்டாம். மருந்துகள் வாங்க பணம் எங்கே இருந்து வரும் சிந்திக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டமாகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015 செப்டம்பர் மாதம் ஜன் ஔஷதி திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா என மறுசீரமைக்கப்பட்டது. 2016 நவம்பர் மாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்க அது மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என மறுபெயரிடப்பட்டது. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக மருந்துகள் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். விலை உயர்ந்த தர அடையாள மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறனில் சமமான பொதுவான மருந்துகளை வழங்க இந்த திட்டத்தின் கீழ் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவான மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மருத்துவ பயிற்சியாளர்கள் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை உருவாக்குவது, இந்த திட்டத்தின் கீழ் தொடர்புடைய அனைத்து சுகாதார பராமரிப்பு பொருட்களையும் வழங்குவது, மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சுகாதார பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. செலவு குறைந்த மருந்துகள் மற்றும் அவற்றின் மருந்து சீட்டு பற்றிய விழிப்புணர்வை அதிகளவில் ஊக்குவிப்பது, பொது தனியார் கூட்டாண்மை மூலம் மலிவு விலையில் தர அடையாளம் செய்யப்படாத தரமான ஜெனரிக் மருந்துகளை கிடைக்கச் செய்வது, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பொதுவான மருந்துகளை பரிந்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏழை நோயாளிகள் மற்றும் நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார பராமரிப்பில் கணிசமான சேமிப்பை செயல்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உயர்தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள் WHO நல்ல உற்பத்தி நடைமுறை GMP, தற்போதைய நல்ல உற்பத்தி நடைமுறை மற்றும் CPSU உற்பத்தியாளர்களிடமிருந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையங்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படுகின்றன. கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு மருந்து தொகுதியும் BPPI-இன் எம்பேனல் செய்யப்பட்ட தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் சீரான முறையில் சோதிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மற்றும் தேவையான தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்கிறது. இந்த ஆய்வகங்களால் சான்றளிக்கப்பட்ட பின்னரே மருந்துகள் CNF முகவர்கள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தரமான பொதுவான மருந்துகளின் காப்பீடை விரிவுபடுத்துவதன் மூலம் மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து அதன் மூலம் ஒரு நபருக்கு சிகிச்சைக்கான செலவை மறுவரையறை செய்வது. உயர் விலையுடன் மட்டுமே தரம் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி மற்றும் விளம்பரம் மூலம் பொதுவான மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பொது திட்டம். அனைத்து சிகிச்சை வகைகளிலும் தேவைப்படும் இடங்களில் குறைந்த சிகிச்சை செலவு மற்றும் எளிதாக கிடைப்பதன் மூலம் சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் விற்கப்படும் மருந்துகள் தரமானவை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்கின்றன. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பயனளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான janaushadhi.gov.in அல்லது தேசிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-80080 தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashwani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi leaves for France and Slovakia on a 6-day visit. Mr. Modi will participate in the G7 summit on the 16th and 17th of this month. In his departure statement, Mr. Modi emphasized that India's presence at the G7 reflects the trust India's partners place in the country's growing global profile. He said this is the 8th consecutive G7 summit to which India has been invited. Mr. Modi also highlighted that France has a special place in India's strategic vision. Mr. Modi said the focus of the visit will be on boosting economic as well as cultural linkages between India and

நேரம் 1:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில ரத்த சொகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. TMS பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணி 15 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில நம்ம உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். அதுதான் இரத்த சோகை அல்லது அனிமியா அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம உடம்புல போதுமான அளவு ஹீமோக்ளோபின் இல்லாத போது இரத்த சோகை ஏற்படுதுங்க. இதனால அடிக்கடி சோர்வு, தலை சுற்றல், மூச்சு திணறல், கூட உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா பெண்கள், கர்ப்பிணிகள், வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் இளம் பெண்கள் இரத்த சோகையால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஆனா நல்ல உணவு பழக்கங்கள் இருந்தா இதை தடுக்க முடியுங்க. இரத்த சோகையை தடுக்கிறதுல முதல் இடம் பெறுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீரை வகைகள். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை போன்ற கீரைகளில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு.

வாரத்துக்கு குறைஞ்சது 3 அல்லது 4 முறை கீரை உணவில் சேர்த்துக்கணுங்க. அதே போல் முருங்கை இலைகளில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. கீரையை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடுவதில் சத்துக்கள் இன்னும் அதிகப்படுத்தும். குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே கீரை சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குவது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 20 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் இரத்த சொகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அது அந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், உலர் திராட்சை மற்றும் வெல்லம். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அத்தியம் இருக்குங்க. தினமும் 2 அல்லது 3 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். உலர் திராட்சையும் இரத்த சொகையை தடுக்க உதவுது. காலை நேரத்தில் சிறிதளவு உலர் திராட்சை சாப்பிடலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்தினால் சில அளவு இரும்பு சத்து கிடைக்குங்க. குறிப்பாக வெல்லம் சேர்த்த உணவுகள் உடலுக்கு நல்ல ஆற்றலையும் தருது.

இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் பிசஸ்லா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இரத்த சோகையை தடுப்பதில் பருப்பு வகைகள் மற்றும் பயிறு வகைகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, சோயாபீன்ஸ் போன்றவற்றில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இவற்றை முளை கட்டி சாப்பிடும்போது சத்துக்கள் இன்னும் அதிகமாக உடலால் உறிஞ்சப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை, எள் போன்றவற்றிலும் உணவில் சேர்த்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக கருப்பு எள் உடலுக்கு நல்ல இரும்பு சத்தை வழங்குது. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:32 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ரத்த சோகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. இரும்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் அவை உடலில் நன்றாக உறிஞ்சப்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளணுங்க. எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் போன்றவற்றில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. உதாரணமாக கீரை சாப்பிட்ட அப்புறமும் எலுமிச்சை சாறு குடித்தா இரும்பு சத்து உடலில் எளிதாக உறிஞ்சப்படும். ஆனால் உணவு சாப்பிட்ட உடனே அதிகமாக தேநீர் அப்படி இல்லைனா காபி குடிக்கிறத தவிர்க்கணுங்க. அது இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதை குறைக்கலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 37 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ரத்த சொகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இரத்த சோகை அப்படிங்கிறது சரியான உணவு பழக்கங்களால் பெரும்பாலும் தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாங்க. கீரைகள், பேரச்சம்பழம், உலர் திராட்சை, பருப்பு வகைகள், பயறு வகைகள், எள், வெல்லம் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த பழங்களை தினசரி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். உடல் அடிக்கடி சோர்வாக இருந்தாலோ, தலை சுற்றல் ஏற்பட்டாலோ மருத்துவரை அணுகி இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வரப்போகிற பாடலோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:41 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில ரத்த சொகையை தடுக்கும் உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு

0: தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் மூன்றாம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமாக தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சி படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னோட அந்த பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்துக்கு கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில, கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.
2: அலர்ஜியில் வந்துடுறது வந்து வறட்டு இருமலாக இருக்கும், அது நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அலர்ஜிக்கு உண்டான ஒரு ஹிஸ்ட்ரியோ ஏதாவது சொல்லுவாங்க. இன்னொன்று இன்ஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா சளி வரும். என்ன தான் இருந்தாலும் வைரல்னால் வர இருமல் வந்து ஒரு வாரம் 10 நாளில் மேக்ஸிமம் 10 நாள் அது குணமாயிரும். அண்ட் இன்னொரு ஒரு இருமல் நிறைய பேர் அதை வந்து சளினே நினச்சி இது பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த அசிடிட்டி சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம எல்லா அசிடிட்டியுமே வயிற்று வலி வயிற்று புண்ணாகவே இருக்காது. ஸோ அந்த எது கழிக்கும்பாங்க சில பேர். ஸோ சாப்பிட்டா அடிக்கடி ஏப்பம் வர்றது, அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி குளிச்ச இது வந்து மேலே வந்து, ஸோ அதில் கூட விடாமல் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருமல் என்ன சொல்லுவாங்கன்னா படுத்த எனக்கு இருமல்.

0: அதிகமாகுது அப்படிம்பாங்க. நார்மலாக இருக்கேன் பட் நான் ஏன்னா அது படுத்த அந்த அந்த கிராவிட்டியில் அந்த ஆசிட் மேலே வந்துடும், பட்டோன இருமல். ஸோ எப்போ ஒரு இருமல் ரொம்ப அதிகம்னா, எந்த இருமல்னாலும் ஒரு ஒரு 10 நாள் டு 2 வாரத்துக்குள்ளே கண்ட்ரோல் ஆகலை. ஸோ நம்ம அதுக்குள்ளே எப்படியா ஏதாவது ஒரு நார்மல் காஃப் சிரப்பு இல்லை ஏதாவது ஒரு சிட்ரேஷன் இந்த மாதிரி மாத்திரை போடுவோம், அதில் மோஸ்ட்லி எல்லாமே செட்டில் ஆயிரும். வைரல்னாலும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே செட்டில் ஆயிரும். எப்போ ஒரு இருமல் 2 வாரத்துக்கு மேலே செட்டில் ஆகலை, இல்லைனா எப்போ சளி வந்து நார்மலாக வெள்ளை கலரில் வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது இருமலோட சளி வந்து ஒரு மஞ்சள் கலரில் பச்சை கலரில் இந்த மாதிரி கலர் மாறுதுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனை குறிக்குது. அண்டு இன்னொன்று இருமலில் ரத்தம் வருது. ஸோ அப்படின்னா 10 நாளைக்கு மேலே இருக்கிற இருமல், சளி கலர் மாறுறது, இன்னொன்று வந்து ரத்தம் வர்றது. நார்மலாக வரட்டு இருமலில் ரத்தம் வந்தாலும் இல்லைனா சளியில் ரத்தம் வந்தாலும் நம்ம அதை பார்க்கணும், அது இன்ஃபெக்ஷனாக இல்லைனா இன்ஃபெக்ஷன் வந்து ஆரம்பிச்சு சாதாரண இன்ஃபெக்ஷன் தான் ஆரம்பித்து கேன்சர் வரைக்குமே இந்த ரத்தம் வர்றது வந்து ஒரு அறிகுறி. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும். நம்ம வந்து காதுக்குள்ளே மூக்குக்குள்ளே வெளி ஜாமான்கள் எதுவும் உள்ளே விடாமல் இருந்தாலே போதும், அவ்வளோதான். சரிங்களா, நம்ம வந்து காதுன்னு பார்த்தா நார்மலாக குளிக்கும்போது தண்ணி போக தான் செய்யும் எல்லாருக்கும், ஒரு சில பேருக்கு அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. சில பேருக்கு காது ஜவ்வில் வந்து ஓட்டம் இருக்கும், இல்லை ஜவ்வில் பிரச்சனை இருக்கலாம் சின்ன வயசுலேயே எதை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து காதில் தண்ணி போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் கொஞ்சம் வயசானவங்களுக்கு, கொஞ்சம் சுகர் இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு லைட்டாக எதுனாலும் இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ அது பெரிய இன்ஃபெக்ஷனில் கொண்டே விட்டுரும். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக காதுக்குள்ளே பட்ஸ் போடுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மூக்குக்குள்ளேயும் அப்படிதான், நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்த்தோன்னா நகங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக இருக்கும், ப்ராப்பராக பரா. ஸோ மூக்கை நோண்டுறதுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மூக்கில் ரத்தத்தோடு வருவாங்க அடிக்கடி, அவங்களுக்கு பார்த்தாலே எதுவுமே இருக்காது, நான் நகத்தை பார்த்தா பெருசாக இருக்கும் சொல்ல மாட்டாங்க நம்மளே பார்த்து. ஸோ மூக்கை நோண்டக்கூடாது, காதை நோண்டக்கூடாது, தேவையில்லாமல் எதையும் தூக்கி சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்க. நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவோன்னா சாவி எடுத்து சொல்கிறது, பேப்பர் வச்சு நார்மலாக. இப்போ அலர்ஜியில் கூட காது அரிக்கும் சொன்ன மாதிரி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம்னே அதுலேயும் காது அரிக்கும். ஸோ நார்மல் அரிக்கிறது வந்து கொஞ்ச நேரத்தில் அது செட்டில் ஆயிரும், ஃபங்கலோடு வரும்போது அது அரிப்போட வலி. ஸோ அந்த மாதிரி நம்ம மருத்துவரை பார்க்கணும். சும்மா சாதாரணமாக எல்லாருக்கும் நம்மளுக்கு கையில் நம்ம அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் காதும், கொஞ்ச நேரத்தில் அது நின்றோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான அட்டகாசமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையருவி நிகழ்ச்சி. திரையருவி நிகழ்ச்சியில் சினிமா சம்பந்தமான கேள்விகள் தான். கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561

0: 2 மற்றும் 2 5 6 1 1 3 3 என்ற எண்கள்ல நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யாரு, எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நெல்லை டவுன்ல இருந்து கோமதி நாயகம்.
0: டவுன்ல இருந்து கோமதி நாயகம் சாரா சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா, கண்டுபிடிச்சிடலாமா?
1: கொடுங்க.

0: சார் கண்டுபிடிச்சிங்களே என்ன திரைப்படம்னு? சார்
1: இன்னொரு தடவை சொல்லுங்க, சரியா கேட்கல.
0: சரியா கேட்கலையா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: என்ன திரைப்படம் சார்?
1: பூக்காரா.
0: அது பாட்டு, பூங்கிறது பாட்டு. அது என்ன திரைப்படம்?
1: அஜித், அஜித் படம். அஜித் படம். ஒரு நிமிஷம், அஜித் படம் தெரியல.
0: சரிங்க, நன்றி நன்றி.
1: பேர் தெரியல, அஜித் படம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில் விளம்பரம், விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க நிகழ்ச்சியில் இதோ பாடல்.
2: என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:25. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் தரையிறவி நிகழ்ச்சியில். தரையிறவி நிகழ்ச்சியில் ஒழித்த அந்த பாடல் என்ன திரைப்படமோ அப்படின்னு கேட்டோம், யாருமே கண்டுபிடிக்கல. அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிட்டிசன் திரைப்படம் தான். கோமதி நாயகம் சாரை வந்து ட்ரை பண்ணாங்க, அஜித் அப்படின்னு வரைக்கும் சொன்னாங்க, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம், கண்டுபிடிக்கல. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்களா அடுத்த பாடல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து? மகாலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? சிட்டிசனா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் ஆன்சர் சொல்லிட்டேன், சரியா யாருமே லைன்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கான பாடல் கொடுக்கட்டா? கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு எல்லா பாட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ அந்த பாடல் காட்சிகள் வந்துட்டே இருக்கு.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहां वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேரம் 2:33. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையறிவி நிகழ்ச்சி. திரையறிவி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கால் பண்ணுறது முக்கியம் இல்லை, லைன் கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் பேசணும், ஓகேவா? நிகழ்ச்சியில் இப்போ ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 3 என்ற எண்களுக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையறிவி நிகழ்ச்சியில். திரையறிவி நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்படின்னு கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து ஆன்சரே வரல. அதனால் அதுக்கான ஆன்சரை நானே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்பே சிவம். கமல் வந்து கமல்ஹாசன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பே சிவம் அப்படிங்கிற திரைப்படம்னா, சரி அடுத்த பாடல் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய என் 04625611 மற்றும் 33 என்ற எண்களுக்கு. இதோ பாடல்

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு

0: பெறுங்கள்.
1: நேரம் 2:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையருவி நிகழ்ச்சி. திரையரவு நிகழ்ச்சியில் அந்த ஒலித்த அந்த பாடல் எல்லாரும் ஜோடி திரைப்படம் அப்படின்னு என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, அது ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் நடித்த திரைப்படம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணலாம். 0462-2516-1132 மற்றும் 0462-2516-1133 என்ற எண்களில் உன்னிமேனன் மற்றும் சுவரலதா குரல் அந்த அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு பிடிச்ச அந்த பாடல் இதோ

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 2:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையருவி நிகழ்ச்சி. திரையருவி நிகழ்ச்சியில் கடைசியாக ஒழித்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிருந்தேன். யாருமே ஆன்சர் சொல்லாதனால நானே சொல்லிட்டேன். அழுதுட்டு என்ன அப்படின்னா, உயிரை திரைப்படம் தான். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை குணங்களுக்கும் வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நானும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைகிறேன். ஓகேவா? நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பூவரசன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியிலே உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 9443360794 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை மெசேஜ் பண்ணி கேட்கலாங்க. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முன்னீர்பழம்ல இருந்து பிரதீக்ஷா தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:09 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. உடையாம்புலியில இருந்து பால் தினகரன், பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலன்னா அவங்க கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:15 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார். யூத் திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாநனிய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ் சந்தேஷ்.
3: அகர் டைம் மேனேஜ்மெண்ட் சீக் லி ஆர் சமய கா ப்ரொடக்டிவ் யூஸ் சீக் லியா, ஆப் தேக்கியே ஆப் கபி பி பிரஷர் நஹீன் லகேகா, थकान नहीं लगेगी।
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 21 நிமிடத்தில் நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கொக்கோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ராணி மணிகண்டன் தூத்துக்குடியிலிருந்து உழவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 3:26 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஸ்ரீதேவி கண்ணன் ஜப்பானில் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ராதே என் ராதே

குளம்ல இருந்து கேட்டிருக்காங்க. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:38 நீங்கள் நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்குடல்லேருந்து காஞ்சனா தேவி. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:43 நீங்கள் நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மாரி சிவநாடான்னு ஊரில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னா, கருத்தம்மா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:49 நீங்க நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கயத்தார்ல இருந்து பிரகாஷ் வேல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:53 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டியில இருந்து ஆறுமுகராஜ் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திரை திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:57 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் அவங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா, ராஜேஷ், சங்கர், நடராஜன், டவுன், அபிஷேக், அனீஷ், உடையாம்பலி, இந்திரா, பாக்கியலட்சுமி, ஆரியங்காவூர், குத்தாலிங்கம், தென்காசி, ராஜேஸ்வரன், உடன்குடி, தீபா, கோவில்பட்டி, ரவி, முருகன், தேனி, பொன்மலர், அபுதாகிர், ஏழு கிணறு, மகேஷ், கிருஷ்ணா, பிரசாத், நெல்லை, அருள்ராஜ், உடையாமொழி இவங்கெல்லாம் வந்து பாடலை கேட்டிருந்தாங்க. ஆனால் நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்து இணைஞ்சிருங்க.

அடுத்ததான் 4:02 பொதியை தும்பி நிகழ்ச்சி வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எங்களுக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 ஆக அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதியை தும்பி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியும், தாயமுருட்டி தான் விளையாட போகிறோம். 1, 3, 5 விழுந்தால் எங்களுடன் நீங்கள், நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 2, 4, 6 விழுந்தால் உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பினர் யார், இங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாமா?
2: கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
3: தென்களம் சுப்பிரமணியன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக தாய முருட்டிடலாமா? இரண்டாவது திருப்பு பேசுறீங்களா? என்னைக்கு பேசுனீங்க இதுக்கு முன்னாடி?
3: இப்போ 15 நாள்.
1: சரிங்க, உங்களுக்காக தாய மட்டும் என்ன வருதுங்கிறத பாத்துடலாம். 3 வந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும். கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம்.
1: சரி, உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியாகவே கேட்குறேன். மலர் அப்படின்னு தொடங்குற பாடல் ஒரு 5 பாடல் பாடணும், பாடிடுவீங்களா? 40 செகண்டுக்குள்ள.
3: படமே பார்க்க மாட்டேன்
1: மேடம். படமே பார்க்க மாட்டீங்களா? இருந்தாலும் ட்ரை பண்ணீங்களேன்.
3: படமே பிடிக்காது எனக்கு.
1: ஏதாவது முதல் நேரா வந்திருக்கீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். தெரியலையா? பாடலை கேட்டதே இல்லையா?
3: நான் பாடல் பிடிக்கவே கிடையாது. சும்மா இதெல்லாம் பாட்டு எதுக்காண்டி?
2: மலர் ஈஸியா சொல்லிடலாமே. ஒரு பாடல் வேணா நாங்க சொல்றோம், நீங்க அதபடி கண்டுபிடிங்க. மலர் கோடு தேன், பழைய பாட்டு, சிவாஜி பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. மலர்ல எவ்வளவு பாட்டு இருக்கு?
3: இருக்கு மேடம்.
1: தெரியலன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ரொம்ப அழகா அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
2: நன்றி. நன்றி.
1: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க யாரு?
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க? உங்களுக்காக நிகழ்ச்சி நாளைக்கு இருக்க அரும்பு மொழிகள். இன்னைக்கு வந்து அம்மா கிட்ட கொடுங்க.
4: ஹலோ.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ராசாத்தி பேசுறீங்களா?
2: ராசாத்தி.
1: நேத்து பேசிருந்தீங்கல்ல, ராசாத்தி பேர் பார்த்த மாதிரியே இருந்திருக்கு. முந்தா நாள் பேசுனீங்களா? சரி, உங்களுக்காக தாய முருட்டிடலாமா? அதே கேள்வியே கேக்குறேன். மலர் அப்படின்னு தொடங்குற பாடல் ஒரு 5 பாடல் பாட முடியுமா?
4: மலர் கூட
1: அது நாங்க சொல்லிட்டோம், அதனால அந்த பாட்டு
2: பாடக்கூடாது.
1: பாடுங்க, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீக்கிரமா 5 பாடல் பாடணும் மலர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல்.
4: மலர்
1: சரிங்கம்மா. வேற அடுத்து உறங்குகிறாள். 2. 3. என்னாச்சு?
2: நிறைய இருக்கு.
1: நிறைய தெரியும். மயக்கமாவா? மலர்னு தான் ஆரம்பிக்கணும்.
2: நீங்க
1: சொன்னீங்க சிவா படத்துலயும் ஒரு பாடல் இருக்கு,
2: மலரே குறிஞ்சி மலரே.
1: 3 நம்ம சொல்லிட்டோம். அடுத்து மலர்களை மலர்களே இது என்ன கனவா? அப்புறம்
2: மலர் 1000 மலர்,
1: அது 1000 அப்படிங்கிற வார்த்தை. மலரே ஒரு வார்த்தை பேசி படிக்க பூங்காற்று.

அப்புறம் மலர்ந்து மலராத பாதி மலர் போல பாசமலர் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் நினைக்கிறேன். சரி, அடுத்த நேர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல கேட்டு வந்துடலாம். சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து பாடல வந்துட்டே இருக்கு. கே கே மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:13 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யாரு?
2: பாப்பான்குளத்திலிருந்து மாயாண்டிதுரை பேசுறேன்.
1: மாயாண்டிதுரை, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். ரொம்ப நாளா நிகழ்ச்சி வச்சு பேசி, ரொம்ப நாளா வருது.
0: சரி,
2: நிகழ்ச்சி வச்சதுக்கு நன்றி.
1: இப்போ உங்களுக்கு நம்பர் வந்து விழுந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இல்லையா?
2: அப்புறம்
0: குறிச்சி என முடியும், கல்வி குறிச்சி தான் ஞாபகம். ஊரு பேரு டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஆழ்வார்குறிச்சி. ஆழ்வார்குறிச்சி, மேலக்குறிச்சி, கீழ்குறிச்சி, செங்குறிச்சி. எத்தனை சொன்னீங்க? 4 தானே சொல்ல சொன்னீங்க. ஆழ்வார்குறிச்சி, கலிடை குறிச்சி, மேலக்குறிச்சி, குறிச்சினே ஒன்று உண்டு நம்ம ஊர்லயே. 4
2: சொல்லிட்டேனா?
0: 4 சொல்லிட்டேனா?
2: எனக்கு
0: தெரிஞ்சது இந்த ஆழ்வார் குறிச்சி, கைடை குறிச்சி
2: தான் தெரியுமா.
0: நன்றிங்க, நன்றி.
1: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்புலி விகாந்திகா.
0: சரி, உங்களுக்கு தாய முருட்டிடலாமா? என்ன விழணும்னு
3: நினைக்கிறீங்க?
0: எது விழுந்தாலும் பரவாயில்ல. 5 விழுந்திருக்கு.
3: சரி,
0: நாங்க தான் கேட்கணும். கேக்கட்டா? அதாவது நான் பிறல் வாக்கியம் ஒன்று சொல்றேன். நான் சொல்றேன், சொல்ற வாக்கியத்தை திக்காம திணறாம 3 திருப்பு சொல்லணும். வண்டி வந்து வளைவில் வளைய, வளைவில் வளைந்த வண்டி வழுக்கி விழுந்தது.
1: கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. வண்டி வந்து வளைவில்,
0: ரொம்ப ஈஸி தான். வண்டி வந்து வளைவில் வளைய, வளைவில் வளைந்த வண்டி வழுக்கி விழுந்தது. வளைவில் வளைந்த வண்டி வழுக்கி விழுந்தது.
1: ஈஸியா தான் இருக்கு.
0: சரி, உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க.
1: முயற்சி பண்ணுங்க.
0: இங்க பாருங்கம்மா, வண்டி வந்து வளைவில் வளைய, வளைவில் வளைந்த வண்டி வழுக்கி விழுந்தது, அவ்வளவுதான். சொல்லுங்க.
3: வண்டி வந்து
0: வண்டி வந்து வளைவில் வளைய, வளைவில் வளைந்த வண்டி வழுக்கி விழுந்தது.
1: அந்த வளைதுல அந்த வண்டி வந்து அதே இது திருப்பி கொண்டு வந்து சொல்லணும்,
0: அவ்வளவுதான்.
1: வளைவில் வளைந்த வண்டி,
0: வண்டி வந்து வளைவில் வளைஞ்சிச்சு. வளைஞ்ச வண்டி என்னாச்சுன்னா கீழே வழுக்கி விழுந்தது. இதைத்தான் நாம வந்து வாக்கியமா சொல்றோம். சரி, பரவாயில்ல, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி,
3: நன்றி.
0: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பென்னிதயாள் மற்றும் அர்ஷித் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸோ.
1: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற தன்மணி ஏரியாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுகிறீங்க? ஈஸ்வரி. இந்த ஊர்
1: முனீஸ்வரியா?
0: முருகேஸ்வரி. ஊர்
2: தகரப்பட்டியை
1: திறந்தால் இரண்டு மன்னன். வேர்க்கடலை இல்லையா?
0: முட்டை
2: என்ன மேடம்?
0: முட்டை
2: இல்லை மேடம். இரண்டு மன்னன் பிறப்பான்.
1: இரண்டு மன்னன். கன்னிமையா இல்லையே?
2: இல்லை மேடம்.
1: வேர்க்கடலையா?
2: வேர்க்கடலை.
1: நான் முதையே அதை தானே சொன்னேன். எனக்காக பின்னாடி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லி.
0: வேர்க்கடலையில் மூணு எல்லாம் கூட இருக்குல்ல, ரெண்டு திறந்தானே.
1: நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. தாம் தூம் திரைப்படத்திலேருந்து கைலாஷ் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:26 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு அன்பு நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: என்னாச்சு, எல்லாருமே ஆர்வமா பேச வராங்க, ஆனா லைன் கட் ஆயிடுச்சே. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மாலை. வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி.
0: சரிங்க, உங்களுக்காக தாய் உருட்டிடலாமா?
2: ஊருங்க மேடம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்.
0: உங்களுக்காக ஆறு விழுந்திருக்கு, என்ன கேட்க போறீங்க?
2: கேட்கணுமா மேடம்? கேக்குறது என்ன?
0: கேளுங்க.
2: விடுகதை
0: கேளுங்க. கேளுங்க
1: கேளுங்க.
2: வெள்ளை மாளிகைக்கு வாசல் இல்லை.
0: வெள்ளை மாளிகைக்கு வாசல் இல்லை. மேகங்களா?
2: இல்லை இல்லை.
0: வெள்ளை மாளிகைக்கு வாசல் முட்டை
1: இல்லை.
2: முட்டை ஆன்சர் சரிங்க மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: இருக்கு.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பாப்பாங்குளம்.
1: யாரு?
3: பாப்பாங்குளம்.
1: பாப்பான்குளம் முத்தப். என்னது முத்து மாதிரி கேக்குது?

0: முத்து தான்,
1: முத்து தான், பாப்பான்களை முத்து.
0: சரிங்க, நிலமா இருக்கும் உங்களுக்காக. தாயம் முருட்டிடலாமா, என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா, என்ன விழணும் நினைக்கிறீங்க நீங்க? என்ன விழுந்தாலும் சரிதான். சரி, மூணு விழுந்துருக்கு உங்களுக்காக. விடுகதை வச்சிருக்காங்க சாய்ரா பானு, கேளுங்க.
1: உடையாத சந்தன கும்பா, அதன் உள்ளே ஜொலிக்கும் மாணிக்க முத்துக்கள், அது என்ன?
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
1: உடையாத சந்தன கும்பா, அதன் உள்ளே ஜொலிக்கும் மாணிக்க முத்துக்கள், சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. குழு, ஆமா பல வகையில ஒன்று. சரியா சொன்னீங்க, மாதுளம் பழம்.
0: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க டைம் முடியறதுக்குள்ள நிகழ்ச்சியிலையும் ரொம்ப அருமையா வந்து கலந்துக்கிட்டீங்க. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ரெட் திரைப்படத்திலிருந்து கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம்.

0: பழம் வேணும்டா?
1: ஆ ஆமாம்.
0: அப்போ மாதுளம் பழம்தான்.
1: ஆ சரியா சொன்னீங்க, மாதுளம் பழம்.
2: ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள் டைம் முடிகிறதுக்குள்ள நிகழ்ச்சியிலையும் ரொம்ப அருமையாக வந்து கலந்துக்கிட்டீங்க. நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெட் திரைப்படத்திலிருந்து கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம்.

0: 4:35 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பகுதியை தும்பி நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பினேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஆறாம் பனையில இருந்து
1: சைபுனிசா.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக தாய முரட்டிடலாமா? 4 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேளுங்க.
2: சரி, ஒரு பார்க்ல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தள்ளி வந்து பாக்குறாங்க, ஒரு இது இருக்கு, ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அத வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து தொடர்ச்சியா 3 பேர் மட்டும் அந்த நபரை, கொலை நடந்த நபரை ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஒண்ணு வந்து கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி பெண், ஒரு வந்து வயதானவர், ஒரு இளைஞர், 3 பேர் மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்காங்க. அது தொடர்ச்சியா அந்த சிசிடிவி கேமராவை பாத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அதுல அந்த பார்த்ததுல ஒரு ஆள் மட்டும் கொலையாளின்னு கண்டுபிடிச்சாங்க.
0: சரி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க?
2: பாக்குறாங்க
0: இல்ல, அதான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க?
1: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: ஒரு கர்ப்பிணி பெண், இன்னொருத்தர் யாரு?
1: இளைஞர் சொன்னாங்க, வயதானவர்.
2: ஒரு இளைஞர்,
0: ஒரு வயதானவர்,
2: கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி பெண்,
0: ஒரு இளைஞர்.
1: எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க?
0: ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
2: நிறைமாத கர்ப்பிணி பெண், இது குழு சொல்ல முடியாத,
0: க்ளூ சொல்ல முடியாதா?
2: ஆமா, க்ளூ சொன்னா ஆன்சரே சொன்ன மாதிரி ஆயிரும்.
0: சரி, ஆன்சர் நீங்களே சொல்லிருங்க.
2: அது வந்து நிறைமாத கர்ப்பிணி பெண் தான் கொலையாளி.
0: சரிங்க,
2: கொலை பண்ணவங்க. ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியா வாட்ச் பண்ணதுனால அவங்க எப்பவுமே நிறைமாத கர்ப்பிணியாவே இருக்காங்க.
0: ஓ சரி சரி, வயதானவர் இளைஞர்கள் வந்து மாறி இருந்தாங்க.
2: நிறைமாதங்கிறது டெலிவரி ஆகணும்ல.
0: ஆமா ஆமா,
2: அதனால தொடர்ச்சியா அதே சேஃப்ல வயிறு இருக்கிறதுனால இவங்க தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு அவங்களை
0: கண்டுபிடிச்சாங்க. சரிங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கேட்டீங்க, வித்தியாசமா
1: கேட்டீங்க.
2: அழுத்தி சொன்னேன், நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தேன்.
0: இல்ல, அதுதான்

0: சரி, இருந்தாலும் நீங்களே சொல்லிடுங்க, ஏன்னா நிறைய பேர் வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால ரொம்ப அருமையா வித்தியாசமா கேட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப
1: ரொம்ப
0: நன்றிமா.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்க
1: இருந்து
0: பேசுறீங்க?
1: பேசுறீங்க வெச்சாலிப்பட்டியில இருந்து ரேணுகா தேவி. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, உங்களுக்காக தாய் மொட்டி இல்லாம என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? கேள்விகளோட தயாரா வந்திருக்கீங்களா? எதுனாலும் விளட்டும்.
1: எதுனாலும் ஓகேன்னு சொல்றாங்க.
0: பொண்ணு விழுந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும்.
1: நாங்க தான் கேட்கணும். சரி, ஈஸியாக கேட்குறேன். ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஊருடைய பெயர் இது. முதல்ல உள்ள மூன்று எழுத்துக்களை நீக்கினால் வந்து சமையலுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள், பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடைக்கும். எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க. சரி,
0: முயற்சி பண்ணி பாருங்களேன். அவங்க என்னதான் கேட்க வராங்கிறத கேட்டுலாம்.
1: சரி, அவார்டு இன்னும் ஒண்ணு கேக்குறேன், அதே அது சொல்லுங்க. அவார்டு பெயர் உள்ள ஊர் எது? அவார்டு பெயர் உள்ள ஊர்.
0: இது ரொம்ப ஈஸி தானே?
1: இது ரொம்ப ஈஸி. தெரியல,
0: அவார்டுக்கு தமிழ்ல என்ன? அதுதான்
1: கண்டுபிடிச்சிடலாம்.
0: ப்ளூ கொடுத்தாச்சு, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஆன்சர் சொல்லிருங்க.
1: விருதுநகர் அவார்டு விருது.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கற்க கசடர திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சின்மை மற்றும் ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 45 நிமிடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போறாரு அன்பு நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம்.
1: ஆ, சொல்லுங்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சுந்தரி பேசுறீங்களா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க? எது விழுந்தாலும் சரிதான், நாங்க எது கேட்டாலும் சொல்லுவோம் அப்படின்னு இருக்கீங்களா? உங்களுக்காக நாள் விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். இன்னைக்கு என்ன நேர்களுக்கே கேக்குற மாதிரியே வந்துட்டு இருக்கு, சொல்லுங்க, கேளுங்க. என்னாச்சு கேளுங்க. என்னவா இருக்கும், மேகமா இல்லையே?
2: என்ன குழு கொடுங்க, ஏதாவது கொடுங்க.
3: அது எப்படி கொடுக்க, நம்ம
1: சாலையா ரோடா? நன்றிமா, நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க,
3: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
4: நான் மாமியாங்குச்சியில இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
1: சரிங்க,
2: சொல்லுங்க.
1: உங்களுக்காக தாய்மொட்டி இல்லாம என்ன வருதுன்னு பாத்துடலாமா?
4: பாத்துக்கோ.
1: மூன்று வளர்ந்துருக்கு, நாங்க தான் கேக்கணும் உங்ககிட்ட.
4: அப்படியா, சரி கேளுங்க.
2: சரி, நிகழ்ச்சியில வந்து அப்பதான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்க ஆன்சர் பண்ணல, அதனால நீங்க சொல்றீங்களான்னு பாப்போம். முயற்சிங்க. ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஊரின் பெயர் இது. ஃபர்ஸ்ட் மூன்று எழுத்துக்களை நீக்கினால் வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கும். ஆனால் ஊரினுடைய பெயர், ஆறு எழுத்துக்களில் வரக்கூடிய ஊரின் பெயர் தான் இது. ஃபஸ்ட்டு மூணு லெட்டரை நம்ம நீக்கிட்டோம்னா அடுத்த மூணு லெட்டர் வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளின் பெயர்.
1: என்னாச்சு, உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது.
2: ஊரின் பெயர்னு சொல்லிட்டேனே, அதுதான் குழு.
4: அப்படியா,
1: கஷ்டமாக இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஊரோட பெயரு, அதுல முத மூணு எழுத்தை நீக்கினா சமையலுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள்
2: கிடைக்கும். அதுவும் மூணு மூணு எழுத்து தான், மூன்று எழுத்து.
1: க்ளூ ஏதாச்சும் கொடுக்க போறீங்களா?
2: அது ஊரின் பெயர் சொல்லிட்டோம்ல, அது அப்புறம் சமையலுக்கு பயன்படக்கூடிய. அவர்
1: ரொம்ப முயற்சி பண்றாங்க தெரியல நினைக்கிறேன். உங்க டைம் முடிய போகுது. என்னாச்சு, யோசிக்கிறீங்களா?
2: உள்ள ஒரு ஊர், கிராமம், கிராமத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஊர் தான்.
1: சரி, நீங்களே சொல்லிருங்க, டைம் ஓடியது.
2: சொல்லட்டுமா? சுத்தமல்லி
1: பாருங்களேன், இந்த சுத்தத்தை நீக்கிட்டா மல்லி வந்துருது.

முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கலாபக்காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டேன் நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:54 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. இன்றைக்கி நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசதினாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணாங்க, கேட்ட எல்லாத்துக்குமே
1: ரொம்பவே ஜாலியாக இருந்தது இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக
1: நேயர்கள் நிறைய பேர் வந்தாங்க,
0: நிறைய கேள்விகளும் வித்தியாசமாக நம்ம கிட்ட கேட்டாங்க, நாமளும் முடிஞ்ச அளவு பதில் சொன்னோம். இன்றைக்கி யார் ஜெயிச்சாங்க?
1: யார் ஜெயிச்சாங்க பார்த்துடலாமா?
0: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர்களை விட அறிவிப்பாளர்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் பிரியமான பிரேமி. மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 5:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வக்கோளாறு காரணமாக நடந்த சுவாரஸ்ய சம்பவம். உங்களுடைய அனுபவங்கள்

0: எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 04-62-25-11-3 அல்லது 04-62-25-11-3 என்ற எண்களுக்கு. நம்ம கிஷில பேச போற முதல் அன்பனேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆ சொல்லுங்க, இன்னைக்கு
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா.
1: அதாவதுமா, நான் சிறு குழந்தை, ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போ வந்து நான் ரொம்ப ஆர்வமா கடலை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொன்னேன்.
0: சரி.
1: அப்போ அவங்க உடனே ராமேஸ்வரத்துக்கு எங்க பாட்டியும் தாத்தாவும் எங்க சித்தியும் சித்தப்பா 4 பேரும் சேர்ந்து நானும் சேர்ந்து போனோம். போய் முத முதல்ல கடலை போய் பார்த்து அந்த கடலை ராமேஸ்வரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்.
0: சரி.
1: அந்த நிகழ்வு இப்போ எனக்கு ஆர்வமா இருக்குது. அந்த
0: ஆர்வமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேக்கல, ஆர்வ கோளாறு காரணமா நடந்த சுவாரஸ்ய அனுபவம். அதாவது ஏதாவது இப்ப சொல்லுவாங்க, பிள்ளையார் படிக்க போய் ஏதோ ஆன கதை அப்படின்றாங்க சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரொம்ப ஆசை. ஆமா, இப்போ வண்டி ஓட்ட தெரியாது, ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் நானும் ஓட்டுமே, எனக்கு ஓட்ட தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுப்போம். அது மெதுவாக கொடுக்க தெரியாமல் ரொம்ப ரைஸ் பண்ணி அந்த மாதிரி கீழே விழுந்திருப்பாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படி அப்படி கேட்குறோம்.
1: ஆமாம்மா, நான் வந்து பைக்கு ஒரு நாள் பைக் எடுத்தேன், ஒரு பழைய பைக் TVS 50.
0: சரிங்க.
1: அதை எடுத்து ஓட்டிட்டு வந்தேன். ஓட்டிட்டு வரும்போது, அதாவது ஓட்டேன்னா அப்போ தான் முத முதல்ல எடுத்திருக்கேன். எடுத்து அப்படி தெருவழியா நம்ம தனிச்சு சுற்றி அந்த தெருவழியா வரும்போது பிரேக்கை பிடிக்கிறது பதில் ஆக்சிலேட்டரை பிடிச்சிட்டேன்.
0: ஓ சரிங்க.
1: வண்டி அது வாட்டுக்கு நிக்காம ஓடு, அதாவது முள்ளு முள்ளெல்லாம் தாண்டி எல்லாம் அடிச்சு டோர்ல போய் மோதல.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: கடைக்குள்ள போய் அந்த பாட்டில் எல்லாம் உடஞ்சிருச்சு.
0: ஐயோ,
2: எனக்கு பயமா, எனக்கு பயமா ஆயிருச்சு. அது ஒண்ணும் செய்யல, ஆள் இல்ல, அதனால ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு.
0: எப்படி நீங்க ஓட்ட தெரியுன்ற தைரியத்துல எடுத்துட்டீங்களா?
2: ஒரு ஆர்வத்துல எடுத்தேன், ஒரு மாசமா பழகிட்டுதான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரின்ட்டு,
0: பெரிய பாதிப்பு எதுவும் இல்லையே,
2: எடுமா சும்மா எடு, ஒண்ணுமே இல்லைன்னு. அந்த தொடவே இல்ல, தொடங்களே மூவாயி அந்த கடைக்குல பக்கத்துல போயிட்டு அந்த பாட்டில் கலர் பாட்டில் உள்ள ஒரு 10 பாட்டில் உள்ள.
0: ஐயோ, எதுவும் சொல்லலையா அந்த கடைக்காரங்க?
2: கடைக்காரங்களுக்கு நாங்க பைசா தலைவர் கொடுத்துட்டாங்க.
0: சரிங்க, இன்னைக்கு மறக்கப்படாது,
2: மறக்க முடியாது. ஆனாலும் நல்ல வேலை யாருமே,
0: அதாவது அந்த சம்பவம் நடக்கும் போது பயந்துருப்பீங்க, ஆனா இப்ப அத நினைச்சு பார்க்கும் போது சிரிக்கதான் தோணும் இல்லையா?
2: ஆமா, சிரிக்க, ஆமா சிரிக்கதான் தோணுது. அப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி மகிழ்ச்சி கலந்துட்டதுக்கு. இந்த மாதிரி உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்து கால் பண்ணுங்க. 04-62-25-11-3 அல்லது 04-62-25-11-3 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, அதிசய பிறவி திரைப்படத்துல இருந்து, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஐந்து மணி 13 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியை பேச போராடித்த அன்பு நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வ கோளாறு காரணமாக நடந்த சுவாரஸ்ய சம்பவம் தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள்

0: இதுக்கு கால் பண்ணுங்க 04-62-25611-3 அல்லது 04-62-25611-3 என்ற எண்களுக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கந்தசாமி ஹோட்டல், கந்தசாமி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: என்னுடைய
1: அனுபவம் நிறைய உண்டு.
0: சரி.
1: ஆர்வ கோளாறுல நான் போய் பசுமாட்டு பால கறக்க போய் தம்பிதான் பசுமாட்டு பால கறப்பா, நான் கறந்துரு ஒரு ஆர்வத்துல போய் கறக்க போனேன். தம்பி வேண்டாம் வேண்டாம்னா, அப்புறம் போய் கறக்க போய் ஓங்கி மிதிச்சு மோரெல்லாம் வீங்கலதான்.
0: அப்ப ரொம்ப பயங்கரமா அழுதுருப்பீங்க. ஆனா இப்ப நினைக்கும் போது அது சுவாரஸ்யமான ஒரு சம்பவமா.
1: ஆர்வ கோளாறு தானே, அவன் தான்
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: பசுமாடு வந்து பாலை கொடுக்கும்.
0: ரொம்ப ஈஸியா கறக்காங்களே, நாமளும் தான் ட்ரை பண்ணி பாப்போம்.
1: ஒரு கை பக்கத்துலதான் பாலை கொடுக்கும். நான் கறந்துருவேன், தம்பி வரோ வேண்டாம் வேண்டாம்
0: கேக்கல
1: வாங்கினதான் மிச்சம் பசுமாடு.
0: இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவா உங்க மனசுல இருக்குன்னு நினைக்கப்போ
1: ரொம்ப ஆமா நினைவா தான் இருக்கு. அதை நீங்க கேட்டது கரெக்டா பதில் சொல்றேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, சுவாரஸ்யமா தான் இருந்தது கேக்குறப்போ. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க சொல்லுங்க. என்னாச்சு, ஆர்வமா சொல்ல வந்து அப்படியே அமைதி ஆயிட்டீங்களே.
2: ஒரே பதட்டமா இருக்கு மேடம்.
0: ஒரே பதட்டமா இருக்கா? ஏன், முதல் முறையா பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. என்ன ஆர்வ கோளாறுல செஞ்சீங்க? அப்படி இல்லங்க, அதாவது ஏதாவது ஆர்வ கோளாறுல செஞ்சு அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாறி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கேட்டு இருக்கோம். ஓட்ட தெரியாம முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:21 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நேத்து
0: பேசினவங்க இன்னைக்கு பேசக்கூடாது, யார் பேசுறீங்க?
1: மாணிக்கவாசன் பேசுறேம்மா.
0: நேத்து பேசுனீங்களா?
2: கோயில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம் கோவிந்தராஜன்.
0: சொல்லுங்க.
2: நாங்க வந்து ஒரு பெரிய தீப்டாஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
0: சரி,
2: அடி பைப்பு உடைஞ்சு போச்சு, கைப்பிடி உடைஞ்சு போச்சு. அந்த கைப்பிடிக்கும் உள்ள ஒரு போல்ட் கம்பி ஒடிஞ்சு போச்சு.
0: சரிங்க.
2: அத போர்மேன் இருந்து கோயந்தன் வா, இங்க வா அப்படின்னாரு.
0: சரி,
2: போன ஒரு கம்பி வச்சு, அதுல உள்ள கம்பியை வச்சு அதை அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு கேட்டாரு.
0: சரி,
2: அதுக்கு முன்னாடியே ஒரு அம்மா வாளிய வச்சுட்டு போயிருந்தாரு, பிளாஸ்டிக் வாளி. இவர் கல்லு வச்சு அடிச்சவரு கல்ல விட்டுட்டாரு. கல்லு வாளிக்குள்ள விழுந்து வாளி கூறு கீறி போச்சு.
0: சரி,
2: நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்.
0: இல்ல, இதுல ஆர்வ கோளாறு எல்லாம் என்ன செஞ்சீங்க நீங்க?
2: ஆமா, ஒண்ணும் செய்ய முடியல. அந்த அம்மா வந்து தண்ணி அடிச்சு தண்ணி மூறா கீழே போகுது, அது பாட்டு பாட்டு.
0: ஓ, நீங்க பார்த்த ஒரு நிகழ்வை சொல்றீங்களோ, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
2: பாட்டு படிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சு தண்ணி மூறா கீழே போகுது.
0: ஓ, கீழே விழுந்துருச்சு. சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வக்கோளாறுல செய்த நிகழ்வு சுவாரஸ்யமான சம்பவமா மாறி இருக்கும். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நீங்க
0: பேசுறது கிளியராவே இல்லையே.
3: ஹலோ,
0: விட்டு விட்டு கேக்குதா? சொல்லுங்க, பேசுங்க. இப்போ
3: ஆமா,
0: அதாவது சைக்கிள் ஓ

0: ஓட்ட தெரியாம ஓட்டி என்னாச்சு?
1: டக்கு
0: போட டக்கு அடிக்க தெரியாது. சரி,
1: இன்னைக்கும்
0: மறைக்க முடியாத தழும்புகள் வச்சிருக்கீங்களா கீழே விழுந்து? இன்னைக்கு நினைச்சு பார்க்கும் போது சிரிப்பா இருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: நன்றிமா, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி
1: மேடம்.
0: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லிகிட்ருக்குறாங்க. அடுத்த அன்பனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நாட்டாமை திரைப்படத்திலேருந்து மனோ சுஜாதா பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

29 நிமிடத்தில் நீங்கள் நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வக்கோளறு காரணமாக நடந்த சுவாரஸ்ய சம்பவம் தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய சம்பவங்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 04226251132 அல்லது 04226251332 என்ற எண்களுக்கு.

நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். மைந்தாம் படை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 35 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வக்கோளாறு காரணமாக நடந்த சுவாரஸ்ய சம்பவம். உங்களுடைய சம்பவங்களை எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462256111332 அல்லது 0462256111333 என்ற எண்களுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசியில இருந்து ரவிதாசன் மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம். நீங்க கேட்ட சுவாரஸ்யமான
1: சொல்லுங்க.
2: நானு 4ஆம் கிளாஸ் படிக்கல.
1: சரி.
2: ஸ்கூல் படிக்கல, அப்படியே சமையல் வேலையும் கத்துக்கிட்டு போயிருவோம்.
1: சரிங்க.
2: அப்புறம் அங்க இந்த மாஸ்டர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கத கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருப்போம் அப்படி.
1: சரி.
2: அப்ப கேசரி கண்டத பாத்துக்கிட்டு இருந்தோம்.
1: மையத்துல
2: அந்த ஆயாட்ட குடுத்து அவங்க சாம வாங்கி நாங்கதான் கிண்டு போய் சொல்லி கிண்டனோம். கிடைச்சு கேசரி அச்சட்டில இருந்து வரமாட்டோம். அதுக்கப்புறம் அது எப்படியோ வீட்டுக்கு தெரிஞ்சது.
1: சரி.
2: 2 ரூபாயும் காணாம போல தெரிஞ்சது. அந்த கேசரிக்கு சேர்ந்து அன்னைக்கு விடிய கல்லுல கட்டிச்சான்.
1: இன்னைக்கு வரைக்கும் அந்த எப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்த சம்பவம்.
2: 9ல மேடம்.
1: சரி
2: சரிங்க.
1: இப்ப இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாம இது என்னமோ இன்னைக்கு நடந்த மாதிரி.
2: அப்புறம் பார்த்தேன் மேடம், அதே தொழிலா மாத்திட்டு
1: ஆர்வக்கோளாறு வந்து தப்பா போனா கூட அதுக்கப்புறமா அதை திருத்தி ரொம்ப ஒரு பெரிய நிலைமையில நீங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
2: வேலை பார்க்காம நல்லா இருக்காங்க மேடம்.
1: நன்றிங்க. நன்றி, சந்தோஷம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உண்மையிலேயே நேர்கள்லாம் வந்து அவங்களுடைய சம்பவங்கள், அவங்களுக்கு நேர்ந்த சம்பவங்களை சொல்லும் போது சுவாரஸ்யமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்வக்கோளாறு காரணமாக நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். உங்களுடைய இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்கள். 04-62-256-1132 அல்லது 04-62-256-1133 என்ற எண்களுக்கு.

பரத் அன்புநேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. பாம்பே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:50 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நம்ம நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த அன்பனேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம். லைனில் இருக்கீங்களா? பேசுங்க. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?

0: வணக்கம், யார் இங்க இருந்து யார் பேசுறீங்க? வண்ணார்பேட்டையில இருந்து பேசுறீங்களா? நீங்க பேசுறது உடையாம்பொழியில இருந்து பேசுறீங்க. சரி சொல்லுங்க. ஆ சொல்லுங்கம்மா. தண்ணி தூக்க தெரியதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்வ கோளாறுல தண்ணி குடத்தை தூக்கி கீழே விழுந்துட்டீங்களா? போட்டுட்டீங்களா? கீழே குடத்தை தான் போட்டீங்க. நீங்க சேஃபா இருந்தீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகல? வீட்டுல திட்டினாங்களா குடம் நிலைஞ்சிருச்சுன்னு? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

5:56 நிமிடத்தில் நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நேர்கள் இப்போது கேட்பது நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்கலாம். இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. இன்று இனி மாலை 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்று 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் முருகன். 7:25 நம்மை சுற்றி. இன்று 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், இதில் நிலக்கடலையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உரையினை வழங்குகிறார் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் பி கே முத்துக்குமார் அவர்கள். இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சித்தர் பாடல்களில் பழமொழிகள். 10:10 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பு. இனி கேட்கலாம் நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலியன் என்ற மாடசாமி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் வழங்குகிறார் ஞானசேகரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். நாளை காலை 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா என்ற தலைப்பில் பேசலாம். நாளை காலை 10:02 மனம் விரும்புவதே நேர்விருப்ப பாடல். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியில் பள்ளியில் செய்த பெரிய சேட்டை. நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பாரத பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம். 1:10 நலம்தானாவில் உலக குருதி கொடையாளர் தின சிறப்பு உரை வழங்குகிறார் ஏ கணேஷ் நாராயணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும். 1:55 தொடர்ந்து நலம்தானவில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு, இதில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட தயாரிப்பு பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். 4:02 பொதுகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை,

6.6 இசையோடு என்றும் நீங்கள். மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 ஒருவர் இதுவரை வாழ்க்கையில் தோல்விகளையே சந்திக்கவில்லை என்றால் அவர் வாழ்வில் முயற்சி செய்வது குறித்து இன்னும் சிந்திக்கவில்லை என்றே பொருள்படுகிறது.

நேரம் 6:24. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6. உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம். நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை, ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள்.

0: நேர்களே, அடுத்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 6:40 பக்தி மாலை இடம்பெறும். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: வணக்கம். மாநில

0: தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையை உடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 3 விக்கெட் இழப்புக்கு 60 எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. We'll be right back.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரு மாலை 6:40. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை தொடர்கிறது. மனிதன் ஒரு மணி நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்றே அர்த்தம்.

நேரம் 6:45. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அறியாமை என்னும் மாய திரைகள் நம்மை விட்டு விலகினால் அருட்பெருஞ்சோதியான இறைவனை நாம் தரிசிக்கலாம்.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலையோடு இணைந்திருக்கிறீர்கள். கடவுள் நம்மிடமிருந்து நம்மை எப்போதும் மறைத்து கொள்வதில்லை. நாம் தான் நம்முடைய கோப தாபங்களால் அவரை காண முடியாதபடி கண்களை மூடி வைத்துக் கொள்கிறோம்.

நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சித்தர் பாடல்களில் பழமொழிகள், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: கேட்ட பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டீர்கள். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திற்காக தேவா சபேஸ் குரல்களில்.
1: என்ன அது அண்ணா நகர்ல இருக்குதுண்ணா?
2: மச்சி நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
1: கூப்பிடு கூப்பிடு.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஆண்டு

0: ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும், சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள்.

வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா

0: திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 1,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல்முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தில் நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்திர சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 17.5 5 இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. கால்நடைகளின் உயிர் மற்றும் நலனை பாதுகாக்க அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கால்நடை வளர்ப்பவர்கள் பின்பற்ற வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கால்நடைகளுக்கான கொட்டகைகள் கனமழை மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றின் கட்டமைப்பு உறுதியாகவும் அசாதாரண வானிலையை தாங்கக்கூடியதாகவும் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் கால்நடைகள் நீர்நிலைகள், குட்டை, குளம் இவற்றிற்கு அருகாமையில் இல்லாமல் பாதுகாப்பான உயரமான இடங்களில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கால்நடைகளில் மின்கசிவினால் இறப்பு ஏற்படுவதை தவிர்க்க மின்கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகள் அருகில் கட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும். இடி மற்றும் மின்னல் தாக்கிகள் கால்நடைகள் உயிரிழப்பதை தவிர்த்திட இடி மற்றும் மின்னல் சமயங்களில் மரங்களின் அடியில் கால்நடைகளை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கான கொட்டகைகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர் தேங்குவதை தவிர்த்தல் அதன் மூலம் நோய் பரவும் ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்கும். கொட்டகைகளில் அதிக எண்ணிக்கையில் கால்நடைகள் இருப்பதை தவிர்ப்பதன் மூலம் நோய் பரவல் ஏற்படுவதை தவிர்க்கலாம். கால்நடைகளை அதிக தூரத்திற்கு மேய்ச்சல் கொண்டு சென்று செல்வதையும் நீர்நிலைகள், குளங்கள் மற்றும் குட்டைகளுக்கு கொண்டு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான தீவனமும் தண்ணீரும் போதுமான அளவில் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையான அளவு தீவனங்களை சேமித்து வைக்கவும் வேண்டும். நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவரை அணுகலாம். அல்லது அவசர கால சிகிச்சைக்கு அவசர சிகிச்சை ஊர்திக்கான 1962 என்ற அவசர எண்ணை அழைத்திட தெரிவிக்கப்படுகிறது. தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக கால்நடைகள் இறக்க நேரிட்டால் பேரிடர் நிவாரணத் தொகை அல்லது கால்நடைக்கான காப்பீட்டுத் தொகை பெற ஏதுவாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கும் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவருக்கு தகவல் தெரிவித்து உடன் பிணப்பரிசோதனை செய்திட வேண்டும். பிற கால்நடைகளுக்கு தொற்று நோய் ஏதும் ஏற்படாமல் இருக்க இறந்த கால்நடைகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்வுக்குழு மூலம் தேர்வு செய்து தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மாநில விருது வழங்கி கௌரவிக்கப்படவுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிபவர்கள் மேலும் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும் பொருட்டு கீழ்காணும் விருதுகள் வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவன்று வழங்கப்பட இருக்கிறது. என்னென்ன விருதுகள் என்று கேட்டால், மாற்றுத்திறனாளிகளுக்காக சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம், இரண்டாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இப்படிப்பட்ட விருதுகள் வழங்க இருக்கிறது. மேல்காணும் விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் விருதாளர்கள் www.awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் படிவத்தில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கோரப்பட்ட விண்ணப்பங்களை இணைத்தும் இம்மாதம் 25 விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி. இனி கேட்கலாம் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 அன்றாட நிகழ்வு.

தாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக சுருள் வெள்ளையி, இதனுடைய தாக்குதலின் அடையாளங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த புழுவானது இரண்டு அல்லது மூன்று இலைகள் சேர்த்த இலைக்குள்ளே இருந்துக்கிட்டு பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் தன்மை இருக்கும். தாக்கப்பட்ட நிலக்கடலினுடைய இலைகளை நம்ம பார்க்கும்போது இந்த இலைகள் எல்லாமே காய்ந்து காணப்படும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தீயினால் எரிக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் கடலை விளைவிக்கக்கூடிய நிலத்தில் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுதான் இந்த சுருள் பூச்சியினுடைய தாக்குதலின் அடையாளங்கள். இந்த பூச்சியினுடைய புழுவானது உடம்பு எல்லாமே பச்சை கலர்லையும் தலைப்பகுதியான கருமை நிறத்துடனும் காணப்படும். இதனுடைய தாய்ப்பூச்சி பழுப்பு நிறத்தில் இருக்கும், முன் இறக்கையில் வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படும். இதுதான் இந்த தாய்ப்பூச்சியினுடைய அடையாளம் காணக்கூடிய தன்மைகள். இந்த சுருள் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏக்கருக்கு ஒரு விளக்கு பொறி வச்சு இந்த பூச்சியினுடைய தாய்ப்பூச்சிகளை நம்ம கவர்ந்து அழிக்கலாம், அல்லது டயோமெத்தியேட் 30 EC அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அப்படிங்கிற அளவில் தெளித்து இந்த இலை சுட்டு பூச்சி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். அடுத்தது நம்ம நிலக்கடலில் தாக்கக்கூடிய பூச்சி புகையிலை வெட்டுப்புழுன்னு சொல்லுவோம். இந்த புகையிலை வெட்டுப்புழுனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய இளம் புழுக்கள் இலைகளுடைய பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால அந்த இலைகளானது சல்லடை போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கும். வளர்ச்சியடைந்த புழுக்கள் இலைகளை ஃபுல்லாமே கடித்து சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கும். இந்த புகையிலை வெட்டு புழுவானது ப்ரௌன் கலரில் அதனுடைய உடல் முழுவதும் 3 கோடுகள் நீள்வாக்கில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதனுடைய தாய்ப்பூச்சி பழுப்பு நிறத்தில் இருக்கும், இதனுடைய முன் இறக்கையில் ஒரு வெள்ளை நிற கோடும் பின் இறக்கையில் ஒரு பழுப்பு நிற கோடும் இருக்கும். இதை வச்சு இந்த புகையிலை வெட்டுப்புனுடைய தாய்ப்பூச்சி தான் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காணிக்கலாம். இந்த பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இலை சுருள் பூச்சிக்கு விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு 1 வைக்கிற மாதிரி இந்த பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு 1 ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வச்சு நம்ம இந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் இந்த விளக்கு பொறி வந்து நமக்கு ஆனில் இருந்தால் மட்டும் போதுமானது. இரவு முழுவதுமே இந்த விளக்கு பொறி எரியணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்போ எல்லாமே நம்மளுடைய மார்க்கெட்டில் சோலார் விளக்கு பொறி, சூரிய விளக்கு பொறி இருக்குது. இந்த சூரிய விளக்கு பொறியை பயன்படுத்தி தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிச்சுக்கிடலாம். இதுக்கு தவிர்த்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளான அசாடிராக்டின் 300 PPM 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து நம்ம தெளிக்கலாம், அல்லது குயினால் பாஸ் 25 EC அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 600 மில்லி அப்படிங்கிற அளவில் தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும்.

அடுத்தது இந்த பூச்சியினுடைய நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை கொண்டு வரணும் அப்படின்னா, இனக்கவர்ச்சிப்பொறி ஒரு ஏக்கருக்கு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வச்சு இந்த பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். செடிகளினுடைய உயரத்திலிருந்து 1 அடியிலிருந்து 2 அடி மேலே இருக்கிறவாறு இனக்கவர்ச்சிப்பொறியை கட்டிட்டோம் அப்படின்னா, இதனுடைய ஆண் பூச்சிகளானது இந்த இனக்கவர்ச்சிப்பொறியில் விழ ஆரம்பிச்சிடும். ஆண் பூச்சிகள் விழக்கூடிய எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறியை நமக்கு கொடுக்கும். இதனால் இந்த மாதிரியான பூச்சி அதிகமாக விழுகக்கூடிய சமயத்தில் உடனே ஏதாவது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி இந்த பூச்சியை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சி வந்து அமெரிக்கன் காய்ப்புழு. இந்த பூச்சியினுடைய தாக்குதல் அறிகுறிகள் அப்படிங்கும்போது, இந்த புழு முட்டுக்களில் ஊடுருவி சென்று திசுக்களையும் சாப்பிடும். இந்த பூச்சியுமே கடலையில் இலைகள் முட்டுகள் எல்லாத்தையுமே தாக்கி, அதாவது கடித்து உண்ணக்கூடிய ஒரு பூச்சி தான். இந்த பூச்சி எப்படி அடையாளம் காணுது அப்படின்னா, இதனுடைய புழுவானது இளம் பச்சை கலர் அல்லது பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த புழுவினுடைய சைடில் ஒரு நீல் வண்ண கோடு காணப்படும். இதுதான் இந்த அமெரிக்கன் காய்ப்புழுவை அடையாளம் காணக்கூடிய ஒரு வழிமுறைகள். இதனுடைய தாய் பூச்சியினுடைய முன் இறக்கையை நம்ம பார்த்தோம்னா வி வடிவ கோடு இருக்கும். பின் இறக்கையினுடைய ஓரப்பகுதியில் அடர்ந்த பழுப்பு நிறங்கள் இருக்கும். இதுதான் இந்த அமெரிக்கன் காய்ப்புழுவுடைய தாய் அந்து பூச்சியை அடையாளம் காணக்கூடிய வழிமுறைகள். இந்த அமெரிக்கன் காய்ப்புழுவை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமெரிக்கன் காய்ப்புழு, புகையிலை வெட்டு காய்ப்புழு, இதை எல்லாமே நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கோடை உழவு மெயினாக வந்து போடணும். அடுத்ததாக ஊடு பயிரா நிலக்கடலைக்கு இடையில் 5 வரிசைகளுக்கு இடையே ஒரு வரிசை தட்டைப்பயிறு நம்ம போடணும். ஸோ இந்த தட்டைப்பயிறு இதெல்லாமே போடும்போது, இதெல்லாமே வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்ததாக இந்த அமெரிக்கன் காய்ப்பினுடைய தாய்ப்பூச்சிகளை நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு இனக்கவர்ச்சிப்பொறி 1 ஏக்கருக்கு 5 அப்படிங்கிற விதத்தில் வச்சு, இதன் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு சிறந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உடனே பின்பற்றணும். அதாவது விளக்குப்பொறி 1 ஏக்கருக்கு 1 அப்படின்னு வைக்கணும். அடுத்ததாக முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகம்மா கைலோனிஸ் 1 ஹெக்டேருக்கு 1 லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த மாதிரியான நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இடும் பொழுது, இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அமெரிக்கன் காய்ப்புழு, புகையிலை புழுக்களை எல்லாமே இதை தாக்கி அந்த புழுக்களை அழிச்சிரும். இதுதான் இந்த ட்ரைகோகம்மா கைலினஸுடைய முக்கியமான வேலை. அடுத்ததாக அசைடிராக்டின் 300 ppm அப்படிங்கிற வேம்பு சார்ந்த பூச்சிகளில் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் தெளித்து இந்த பூச்சிகளை கட்டுக்களை வச்சுக்கலாம். விளக்குப்பொறி, ட்ரைகோகம்மா ஒட்டுண்ணி, வேம்பு சார்ந்த பூச்சிகளில் பயன்படுத்தியும் இந்த புழுக்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு செயற்கையான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அந்த வகையில் குயினால் பாஸ் அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 600 மில்லி அப்படிங்கிற அளவில் தெளித்து இந்த புழுவை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அல்லது குளோரி பைரிபாஸ் அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து நம்ம தெளித்து இந்த பூச்சிகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்ததாக நிலக்கடலையில் தாக்கக்கூடிய பூச்சி என்னென்னா அசிவினி. இந்த அசிவினி பூச்சியினுடைய தாக்குதல் எப்படி இருக்குது அப்படின்னா, வளர்ந்த அசிவினி பூச்சி, இளம் அசிவினி பூச்சி எல்லாமே இலைகள் மற்றும் குருத்துகளினுடைய சாறை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தாக்கப்பட்ட கடலை செடியானது வளர்ச்சி குன்றி இலைகள் எல்லாமே ஒழுங்கற்ற வடிவத்தில், செடியினுடைய இளம் கொழுந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இந்த அசுவினி பூச்சிகளானது கூட்டமாக இருந்து சாரை உறிஞ்சு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ இந்த அசுவினி தாக்கப்பட்ட கடலை செடியானது வளர்ச்சி குன்றி இலைகள் ஒழுங்கற்ற வடிவில் இருக்கக்கூடியது தான் இதனுடைய முக்கியமான தாக்குதல் அடையாளம். நாளடைவில் இந்த தாக்கப்பட்ட இலைகள் எல்லாமே கரும் பூஞ்சான வளர்ச்சியுமே இந்த இலைகளில் தண்டு பகுதியில் இருக்கக்கூடியது. ஏன் இந்த கரும் பூஞ்சான வளருது அப்படின்னா, இந்த அசுவினி பூச்சிகள் சாப்பிட்டு போடக்கூடிய கழிவுகளில் அங்கங்கே அந்த இலைகள் மேலெல்லாம் படுறதுனால இந்த கரும் பூஞ்சான வளர்ச்சி காணப்படும். இந்த அசுவினி பூச்சியினுடைய கழிவுகளில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால எறும்புகள் எல்லாமே அந்த கழிவுகளை சாப்பிட்றதுக்காக வரும்பொழுது
இரும்புகளுடைய நடமாட்டத்தில் தாக்கப்பட்ட கடலை செடிகளில் நம்ம பார்க்கலாம். இந்த அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாக்குதல் மிக கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிகளான அசைடிராக்டின் 300 ppm அப்படிங்கிற மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம். அல்லது இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய லக்கானிசீலியம் லக்கானியம் அப்படிங்கிற பூஞ்சை வகையை சார்ந்த பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அல்லது 5 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து தெளிக்கும் பொழுது இந்த லக்கானிசீலியம் லக்கானை சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளான அசுவினி பூச்சி, வெள்ளை, இந்த பூச்சிகளெல்லாம் நோய்களை உண்டு பண்ணி கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளையோ அல்லது இந்த லக்கானிசீலியம் லக்கானையோ நம்ம பயன்படுத்தி இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். தாக்குதல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். அதாவது இமிடா குளோபிட் 17.8% SL அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 40 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது குளோரி பைரிப்பாஸ் 20 EC அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 400 மில்லி கலந்து தெளிக்கும் பொழுது இந்த அசுவினி பூச்சி கட்டுக்குள்ளே வரும்.

அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பூச்சி வந்து தத்துப்பூச்சி. இந்த பூச்சியுமே வந்து சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியினுடைய வகைகள் தான். இதுவுமே வந்து இலையில் இருக்கக்கூடிய சார்களை உறிஞ்சுறதுனால இலைகளானது ஒழுங்கற்று குட்டையாக வளர்ச்சி குன்றி காணப்படும். இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியான தத்துப்பூச்சியுமே கட்டுப்படுத்துறதுக்கு அஸ்வினி பூச்சிக்கு என்னென்ன கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோ அதவே நம்ம இங்கேயும் பின்பற்றிடலாம். அதாவது வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அப்படிங்கிற தெளிக்கலாம். அல்லது லக்கானிசிலியம் லக்கானே அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி அல்லது 5 கிராம் அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம். தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இமிடாக்ளோபிட் 17.8 SL அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 40 மில்லி கலந்து தெளித்து இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலை பேன். சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளில் இதுவும் ஒரு முக்கியமான பூச்சி. இதனுடைய குஞ்சுகள் வளர்ந்த பூச்சிகளுமே இலையில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி தாக்கப்பட்ட இலையில் மேற்பரப்பில் மஞ்சள் கலந்த பச்சை நிற திட்டுகள் காணப்படும். அதே மாதிரி கீழ்பரப்புலையும் பழுப்பு நிற திட்டுகள் காணப்படும். குயினால் பாஸ் 25 EC அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கருக்கு 600 மில்லி கலந்து தெளித்து இந்த பூச்சி கட்டுக்குள்ளே வந்துடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து வெள்ளைப்புழு. இந்த வெள்ளைப்புழு தாக்கினுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா, தாக்கப்பட்ட கடலை செடியினுடைய வெள்ளைப்புழுவானது வேர்களையும் காய்களையும் சேதப்படுத்தி தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. தாக்கப்பட்ட செடிகள் எல்லாம் அங்கங்கே காய்ந்து இறந்து போயிடும். ஏன்னா இது வந்து இலைகளுடைய மேற்பரப்பில் இருக்காது, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பூச்சி வகைகளை சார்ந்தது. மண்ணுக்கு கீழே வேரை சாப்பிடும், அப்புறம் கடலை உருவானதுக்கப்புறம் கடலையை சாப்பிடக்கூடிய தன்மையை கொண்ட இந்த புழுக்களானது மண்ணில் வேர் பகுதியை நம்ம தோண்டி பார்த்தோம்னா வெள்ளை கலந்த மஞ்சள் நிற ஆங்கில எழுத்து சி வடிவிலான ஒரு புழுவை பார்க்கலாம். இந்த வெள்ளை புழு தாக்கப்பட்ட கடலை செடியானது ஃபுல்லாமே காஞ்சி காணப்படும். இதுதான் என்னுடைய தாக்குதல் அடையாளங்கள். இதை கட்டுப்படுத்துறதுக்கு குளோரி பைரிபாஸ் 20 EC அப்படிங்கிற மாதிரி தான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி கலந்து தூர்ப்பகுதி நனைகிற மாதிரி நம்ம தெளிச்சிட்டோம்னா இந்த பூச்சியானது கட்டுக்குள்ளே இருக்கும். அப்புறமா விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு 1 வச்சு இந்த பூச்சிகளை கட்டுக்குள்ளே வந்துடலாம். அடுத்ததாக நிலக்கடலை பயிரை தாக்கக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான நோய் அப்படின்னா தண்டு அழுகல் நோய் மற்றும் வேறு அழுகல் நோய். இதுதான் கடலையில் மிக மிக விளைச்சலை பாதிக்கக்கூடிய நோய். தாக்கப்பட்ட செடியானது கம்ப்ளீட்டாக காஞ்சு காணப்படும். கடலை பயிரிடக்கூடிய நிலத்தில் போய் பார்த்தோன்னா தண்டு அழுகல் வேரழுகள் பாதிக்கப்பட்ட செடிகள் எல்லாமே ஃபுல்லாமே அப்படியே காஞ்சிருக்கும். அந்த செடியை நம்ம பிடுங்கி பார்க்கும்போது வேர்பகுதி உள்ள இருக்கும், செடி மட்டும் நம்ம கைக்கு வரும். பாதிக்கப்பட்ட செடியினுடைய வேர்பகுதியை உற்று நோக்கி பார்த்தோம்னா கரும்பை நிற பூஞ்சான்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தண்டு அழுகல் வேரழுகளினுடைய தாக்குதல் அடையாளமே இதுதான். இந்த வேரழுகள் தண்டழுகள் நோய் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, நிலக்கடலை பயிர் சாகுபடிக்கும் போது விதை நேர்த்தி மிக மிக முக்கியம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற உயிர் பூஞ்சான் கொல்லியை விதையினோட கலந்து விதைக்கும் பொழுது இந்த வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாப்பாக செடிகள் எல்லாமே முளைக்கும். அல்லது கார்பன்டாசிம் அப்படிங்கிற பூஞ்சான் கொல்லியை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும். விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு 25-30 நாள் கழித்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடியை 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து தூவும் பொழுது இந்த வேறு அழுகல் நோயை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாமே வளர்ச்சி அடையாமல் பாதுகாப்பாக இருக்கும். இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கார்பன்டாசியம் 50 WB

0: என்ற பூஞ்சான் கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து கடலினுடைய வேர்பகுதி நன்கு நனையுமாறு தெளிக்கலாம் அல்லது ஊற்றும் பொழுது இந்த வேர் எழுகல் நோய் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது முன்பருவ இலைப்புள்ளி நோய். விதைச்ச 1 மாதத்திற்கு பின்னாடி இந்த நோய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாக்கப்பட்ட இலைகள் எல்லாம் கரும் பழுப்பு நிறம் அல்லது கருப்பு புள்ளிகள் காணப்படும். இந்த கரும் புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையம் காணப்படும். இதுதான் இந்த முன்பருவ இலைப்புள்ளி நோயை அடையாளம் காணக்கூடிய அறிகுறிகள். அடுத்தது அதே மாதிரி பின்பருவ இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறதும் உண்டு. விதைத்த 55 நாளுக்கு மேலே இந்த பின்பருவ இலைப்புள்ளி நோய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாதிக்கப்பட்ட இலைகளில் வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். இந்த புள்ளிகளானது ஒழுங்கற்ற வடிவில் இருக்கும். முன்பருவ இலைப்புள்ளியில் நல்ல ரவுண்டாக இருக்கும். பின்பருவ இலைப்புள்ளிகளில் அந்த தாக்கப்பட்ட இலையில் புள்ளிகள் ஒழுங்கற்ற வடிவில் இருக்கும். இதுதான் இந்த பின்பருவ இலைப்புள்ளியை தாக்குதலின் அடையாளங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த நோய்கள் எல்லாமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கம்பு அல்லது மக்காச்சோளம் இதெல்லாமே ஊடு பெயராக போடணும். அல்லது இந்த நோய் தாக்குதல் நம்மளுடைய நிலத்தில் கடலை சாகுபடி பண்ணும்போதெல்லாம் இருக்குது அப்படின்னா பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றணும். அதாவது நம்ம அடுத்து கடலை போட போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து கம்பு சோளம் இந்த மாதிரியான பயிர்களை போட்டுட்டு அடுத்த கடலை போடும் பொழுது இந்த முன்பருவ பின்பருவ இலைப்புள்ளி நோய் அதிகமாக அந்த கடலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்கும். நோய் வந்த பின் கட்டுப்படுத்துறதுக்கு கார்பாண்டசீம் அப்படிங்கிற மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம் அல்லது மேங்கோ சோப் அப்படிங்கிற மருந்தை 200 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து தெளித்து இந்த நோய்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நிலக்கடலையில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தி பூச்சிக்கொல்லிகளை தெளித்து நம்மளுடைய உடம்பையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நிலக்கடலையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் வாகைக்குளம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் PK முத்துக்குமார் அவர்கள்.

0: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வகுப்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு

0: மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவின் நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து. இது இளங்காற்று.

நேரம் 8:12. கேட்டு இருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, அதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது சிஐஎஸ்எஃப் அப்படின்னு ஷார்ட்கட்டாக சொல்லணும் இல்லையா, இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 24 பாராமெடிக்கல் ஸ்டாஃப் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. விருப்பமுள்ள நபர்கள் இந்த பாராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுங்கும்போது இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.cisfrect.cisf.gov.in, மீண்டும் ஒரு முறை www.cisf.gov.in இந்த இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற மாதம், அதாவது ஜூலை 7 கடைசி தேதினு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது, இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி உட்காந்து ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதனுடைய இணையதளம் மீண்டும் ஒரு முறை www.cisfrect.cisf.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை தட்டிவிடுங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு

நேரம் இரவு 8:18 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த தகவல் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பொதுவாக எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் குரூப் பி அண்ட் சி வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக சுமார் 12,256 நபர்கள், எவ்வளோங்க, சுமார் 12,256 நபர்களை தேர்வு செய்ய உள்ளதாக அதனுடைய அறிவிப்பை பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குரூப் பி மற்றும் சி இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வயது தகுதி வந்து 18 வயதிலிருந்து 32 வயதுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது போக கூடுதல் விவரங்களுக்கு இதனுடைய பிரத்யேக இணையதளமான எஸ்எஸ்சி

0: www.sscgov.in இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சியுடைய குரூப் பி அண்ட் சிக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் வருகின்ற 22ஆம் தேதி கடைசி தேதினு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலம் தாமதம் பண்ணாமல் உடனே அப்ளிகேஷன் போடுங்க. விருப்பமுள்ள நபர்கள் குரூப் பி அண்ட் சி எஸ்எஸ்சியில் 18 வயதிலிருந்து 32 வயது வரை உள்ள நபர்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சி டீட்டெயில் வந்து 12,256 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருகிறது.
1: உலகத்தை காப்பவளே
0: எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் தொலைபேசி எண்ணான 044-249-6458 என்ற தொலைபேசி எண்ணை அணுகி இதற்கு மேலும்பட்ட தகவல்களை சேமித்துக் கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்கள் மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று.

நேரம் 8:29. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்னென்னா, அதே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தாங்க, அதாவது எஸ்எஸ்சியில் மேலும் ஒரு குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து சுமார் 227 காலி இடங்களை நிரப்ப இருப்பதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்திலே அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இந்த குரூப் சி, அதாவது இந்த 227 காலி பணியிடங்களுக்கான குரூப் சிக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற மேலதிக விவரங்களுக்கு இதனுடைய பிரத்யேக இணையதளமான sscc.gov.in இந்த இணையதளத்தை நாடலாம். தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இந்த இணையதளத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம், அதாவது வருகின்ற 26 ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எஸ்சியில் குரூப் சி 227 போஸ்ட்டுக்க. நேரம் 8:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்பாசமுத்திரம் அம்பானி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கொஞ்சம்

நேரம் 8:35. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். இளங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்ம TNPSC அப்படின்னு சொல்லுவோம், இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஆனது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில், அதாவது அந்த போஸ்டிங்கு 471 வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது நேர்முக தேர்வு கிடையாது, ஓன்லி ஃபார் ரிட்டன் டெஸ்ட் தான், அந்த எழுத்து தேர்வு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 471 காலி பணியிடங்களில் வெவ்வேறு பணியிடங்கள் இருக்குது. அதனால் இதற்கான கல்வி தகுதி மற்றும் இதர தகுதி விவரங்களை TNPSCயோட பிரத்யேக இணையதளத்திற்கு சென்று அதில் உள்ள நோட்டிஃபிகேஷனை பார்த்து படித்து அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லிங்க் இருக்கும், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அங்கே சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக இம்மாதம் வருகின்ற 25ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நிறுத்துங்கிறன்ல, பாடுங்கடின்னு என்ன நக்கலா? ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா.
1: ஓ இங்கேயா, கண்டவக்கில் கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமாம்
0: இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா.

0: அடிமாடி மேலமாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு
1: அப்படி போலீஸ் தப்பு
0: எட்டி எட்டி பார்த்தாலும் உயரமா பொண்டாடி நீ தாண்டி அடி காதருந்த மூலி உன கட்டு வண்டி தாளி அடி காதருந்த மூலி உன கட்டு வண்டி தாளி அடையின் படிக்க

என்ன நாயனகாரே, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கீழே வாயில வச்சு ஊத வேண்டியானு, நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா?

0: நேரம் 8:47 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பின் இளங்காற்று நிகழ்ச்சியுடன். இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்த தகவல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதன் சட்ட அலுவலர் பணிக்காக 31 நபர்கள் தேவை அப்படிங்கிற அறிவிப்பை மதுரை உயர்நீதிமன்றம் அதனுடைய பிரத்யேக இணையதளமான www.madurai.nic.in இந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள நபர்கள் இந்த இணையதளத்துக்கு சென்று அதில் உள்ள நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து முழு விவரங்களையும் தெரிந்ததுக்கப்புறம் தகுதி இருக்குது, நமக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வருகின்ற 29 தேதிக்குள் சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் கிடைக்கும்படி தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து.
1: என்னடி சிரிப்பு, இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
2: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி.

0: மஸ்து நாஸ்திதா.
1: நேரம் 8:52 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் நிறைவான தகவல் வந்து மத்திய அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஐஐஎம் திருச்சி, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் காலியாக இருக்கக்கூடிய 2 நூலக உதவியாளர் பணியிடத்தை நிரப்ப இருக்கிறதாக அதனுடைய இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் அதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.iittrichy.ac.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அங்கேயே உங்களுடைய விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 19 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது இளங்காற்று.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது சத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: அடிமை

நேரம் இரவு 9:24. திரை இசை கேட்டுட்ருக்கிறீங்க. திரை இசையின் நிறைவு பாடலாக வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30.
1: வணக்கம் நேர்களே.
2: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
3: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மௌசை தனிங்க.
4: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
3: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார.

நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இம்சையரசன் முத்துக்குமார். இன்றைய இலக்கிய சாரலில் சித்தர் பாடல்களில் பழமொழிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இணைந்திருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரலுடன். அனுபவம் வாய்ந்த அனுபவ மொழிகளாக வெளிவருபவை பழமொழிகள். இவை அனுபவத்தின் அடிப்படையில் வெளிவருகிறது. தமிழ் மொழியின் பழமொழியை முதுச்சொல், முதுமொழி, பழஞ்சொல், சொலவடை, சொலவாந்திரம், ஓவகதை போன்ற பல சொற்களில் குறிப்பிடப்படுகின்றது. பழமொழி குறித்து நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மையும் என்றிவை விளக்கத் தோன்றும் குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது நுதலிய முதுமொழி என்று தொல்காப்பிய நூற்பாவில் நுண்மை முதலான பண்புகளை கொண்டு சூழல்கேற்ப குறிப்பாக சொல்லி கருத்தை விளக்குவன என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். வாழ்க்கையில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளும் விதிப்படியே நடக்கும் என்பது காலங்காலமாக வழங்கி வரும் விதிக்கொள்கையாகும். இதனையே ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் என்கிறது சிலப்பதிகாரம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்ற பழமொழிக்கேற்ப, தாம் ஒன்று நினைக்கையிலே தெய்வம் ஒன்று தானிணைந்த தன்மையல்லோ விதிகள்தாமே என்ற வழிகளின் மூலம் நாம் ஒரு கணக்கு போடுவோம். ஆனால் அது நடக்கையில் மற்றொரு கணக்காக இருக்கும். அறியாமையின் காரணமாக மனிதன் அனைத்தையும் தனதாகவே எண்ணுகிறான். ஆனால் இறப்பு வந்தபோது எதுவும் தனதில்லை என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதனால் விதி வலியது என்ற எண்ணமும் தோன்றுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தா.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் சித்தர் பாடல்களில் பழமொழிகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக, இன்று பலர் செய்கின்ற செயலில் பொறுமையின்மையினால் பல தீமைகள் நடந்தேறுகிறது. பிறரின் குறைகளை சுட்டிக்காட்டும் நாம் தம்மிடமுள்ள குறைகளை நிவர்த்தி செய்யாமல் மறைத்து கொள்கிறோம். எனவே ஒவ்வொருவரும் தம் செயல்களில் பொறுப்புடன் திகழ வேண்டும் என்பதை பழமொழி வாயிலாக புரிய வைக்கின்றனர் சித்தர்கள். கூத்தாடினாலும் காரியத்திலே கண்ணாயிரு என்ற பழமொழி, எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலிலே நாம் கண்ணாயிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இதனையே கருமமே கண்ணாயினார் என்பார். எந்த தொழில் செய்தாலும் எங்கு இருந்தாலும் நம் கடமையை நாம் மறக்காமல் செய்திருக்க வேண்டும். மோட்சத்தை விரும்புவர் அதனை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். பெண்கள் தலையில் நீர்க்குடத்தை சுமந்து கொண்டு லாவகமாக விளையாடி இரு கை வீசி வந்தாலும் எண்ணம் முழுவதும் நீர்க்குடத்தின் மீது மட்டுமே இருக்குமே தவிர வேறொன்று பக்கமும் போகாது. அதுபோலவே மனிதன் எதை செய்தாலும் வீடு வேற்றை மட்டுமே நினைவில் கொண்டு செய்ய வேண்டும் என்கிறார் பட்டினத்தார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புடன்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. மக்கள் பல நதி பதி தலங்களுக்கு சென்று வந்தாலும் பாவம் போகாது. வாழ்க்கை தத்துவத்தை கூற சித்தர்கள் பழமொழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வீட்டிலே தீபம் வைத்தார் பிரகாசிக்கும், வெளியேற்றினார் தீபம் வழலாய் போகுமே. 4 சுவர்களால் கட்டப்பட்ட வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தால் தீப ஒளி அவ்வீட்டினுள் நிறைந்திருக்கும், இருளை போக்குகிறது. ஆனால் அந்த தீபத்தை நடு வீதியிலே வைத்தால் அத்தீபத்தின் ஒளி வீணாக போகும் என்று கூறுகின்றார். கடவுள் மற்றும் விதி குறித்த நம்பிக்கைகள் மக்களிடையே காலங்காலமாக வழங்கி வரும் நீதிமுறைகளை பழமொழியின் வாயிலாக சித்தர்கள் வலியுறுத்துகின்றனர். வாழ்வியல் தத்துவங்களை பழமொழிகளாக பாடல்களில் பதிவு செய்துள்ளனர். பொறுப்புணர்வு, அறியாமையால் அழிவு, அறிவால் உயர்வு போன்ற சார்புடைய பழமொழிகளை சித்தர் பாடல்களில் காண இயல்கிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கியச் சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. 11 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களின் நிகழ்ச்சி, நேர்களுக்கான நிகழ்ச்சி, நேர்களுக்கு விருப்பமுள்ள பாடலை அவர்கள் கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற தொலைபேசிகளில் அழைக்கலாம்.

0: உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையவரும் முதல் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? விருப்பமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம்னா இந்த பாடல் கேட்கலாம்.
1: பாட்டு
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: ராணி தேனி.
0: நல்லா இருக்கிறோமா? ராணி தேனி அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த தேன் கூட்டு ஞாபகம் தான் வருது. அந்த தேன் கூட்டுக்கே ஹெட்டு, அந்த தேன் கூட்டுக்கே தலைமை வந்து அந்த தேனி, ராணி தேனி தான். அதை அப்படி ரைமிங்காக சொல்லும் போது அந்த ஞாபகம் வருது. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: அது என்னுயிர் தோழன் படத்துல இருந்து கீழுக்குப்போம் கோபுரமானதல்ல.
0: ஓகே.

0: இனிய கீதங்களாய் செவியோரம் வீசிக்கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: சகோதரியின் பெயர் என்னவோ சொல்லிக்கலாமா?
1: தேனிலாம் சொன்னதான். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க. உங்களுக்கு
1: எனக்கு இது மெல்ல திறந்த கடவுள் வந்து ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊட காட்டும் அடிச்சிருச்சு, அந்த பாட்டு கொடுத்துங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது ஜானகியோட குரல்ல. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? புதுக்குடியிலிருந்து இந்திரா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான, அனைவரும் நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
2: வருத்தம் எல்லாம் வசந்த படத்துல இருந்து எங்கே அந்த விண்ணிலம் அந்த பாட்டு சார்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

0: நேர்களே, ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458 இந்த தொலைபேசி எண்ணை அணுகலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம். நேரம் இரவு 10:24 ஆகி கொண்டிருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் என்னவோ?
1: தென்காசி மாவட்டம் கள்ளம்பிள்ளையிலிருந்து முருகமல் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வெள்ளை ரோஜா படத்துல இருந்து ஓ மானே மானே மானே அந்த பாட்டு.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:28. இனிய கீதங்களின் சாரலாய் செவியோரும் வீசிக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வர்றாங்க, என்ன பாடல் கேட்கறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: பழனினா
0: பேசுங்க, வேண்டாங்களா? ஆனா கொஞ்சம் ரேடியோல இருந்து தள்ளி நின்று பேசுங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். அத ஊர் கேட்கட்டும், சரியா? ஓகே, நீங்க தள்ளி நின்று பேசினாதான் நம்மளுடைய பேச்சுகள் வந்து வெளியில கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், சரிங்களா? ஓகே, உடையாம்புலியிலிருந்து பழனியை சொல்றீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்மான தேடி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா ஆகியோர் பாடிய பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:34 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படி தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பில் இருக்கிறாங்க. இந்த இணைப்பு ஏதோ ஃபால்ட்னு நினைக்கிறேன்.

0: நேரம் இரவு 10:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் கூறும் நபரின் பேர் என்னவோ?
1: லாலாகுடிருப்புலேருந்து பூமாரி.
0: லாலா
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். அந்த லாலா குடியிருப்பு குற்றாலம் பக்கம் தானே?
1: ஆமாம், குற்றாலம் பக்கம் தான் சார்.
0: அப்படின்னா குற்றாலத்தில் இப்போ மழை நிலவரம் எப்படி? அந்த சாரன் மழை எல்லாம் நல்லா பெஞ்சிட்டு இருக்குமா? அந்த டீட்டெயில்ஸ்.
1: ஆமாம் ஆமாம், சாரல் தான் சார். குளிக்கலாம்
0: குளிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? எல்லா அருவிலுமே தண்ணி நிறைய விழும் இல்லையா?
1: நிறைய தண்ணி
0: நிறைய விழுந்துட்டு இருக்குது. இப்போ குளிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? சந்தோஷம், உங்கள்கிட்ட பேசினதில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. சரி, அந்த அப்டேட்டோட சேர்த்து நீங்களும் உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லிருங்க.
1: ஒரு கிராம திரைப்படத்துல இருந்து அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்துல தானே? ஓகே, உங்களுக்கு கிளிகள் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: இனிமையான இரவு பொழுதில் செவியோரமாய் இறங்கி ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில நம்மோடு இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மத்தின்
0: தலைவன் பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:51. எஃப்எம் ரெயின்போ 102.6 தால சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், வீரநூலூர் கருணாநிதி சார். நலமா இருக்கலாம்.
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெல் படத்தில் சார்,
0: பூங்கதவி தாழ் திறவாய், தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: இனிய மெட்டுக்களாய் சுகமான ராகங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் இரவு 10:56 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையவரும் நிறைவான நேயர், நிறைவான பாடல் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ? அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், நீங்க நிறைவான நேரா வந்திருக்கீங்க.
1: பிரியா படத்துல இருந்து அக்கறை சிமையிலே.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெருகிலே ஒலிக்கவிருக்கும் இந்த பிரியா திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார், சாரி முத்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். நாளை காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயிலின் என்ற மாடசாமி அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் ஞானசேகரன் அவர்கள். காலை 7:25 தமிழே அமுதை உரையினை வழங்குகிறார் பொன்வேலு மயிலை அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே.கே. தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை பாடல்கள். நாளை காலை 8:30 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு பிரதிபலன் பார்த்துதான் உதவி செய்கிறோமா என்ற தலைப்பில் பேசலாம். 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். 11:00 அஞ்சல்பட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு

0: பள்ளியில் செய்த பெரிய சேட்டை. நண்பகல் ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் பாரத பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலந்தானாவில் உலக குருதி கொடையாளர் தின சிறப்புரை வழங்குகிறார் ஏ. கணேஷ் நாராயணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளும் உண்மைகளும். 1:55 தொடர்ந்து நலந்தானாவில் காது மூக்கு தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மானாமதுரை பாரம்பரிய மண்பாண்ட தயாரிப்பு பற்றிய தகவல். மூன்று 2 குக்கு நேர்விருப்ப பாடல். நாளை மாலை 4:00 பொதிகை தும்பி, 5:00 அரும்பு மொழிகள். குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை, 6:30 பர்மிங்காம் எட்ஜ் பாஸ்டனில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். மாலை 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் செந்தில், 7:25 நம்மை சுற்றி. நாளை இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த தினசரி நிலவரம். 7:32 உழவர் உலகம், இதில் கால்நடைகளில் விஷ ஜந்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை சிகிச்சையியல் துறை மருத்துவர் வி. ராஜேஷ் அவர்கள். 8:05 இளங்காற்று, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களினி 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. Prime Minister Narendra Modi has arrived in the French city of Nice, marking the beginning of his 6-day visit to France and Slovakia. Mr. Modi was accorded a warm welcome by senior French dignitaries. The visit to the two European countries aims to further deepen bilateral ties and reaffirm India's commitment towards advancing its broader strategic partnership with the European Union. During his stay in Nice, Prime Minister Modi will hold bilateral talks with French President Emmanuel Macron tomorrow. Both leaders will also jointly inaugurate the Bharat Innovates event, which brings together top innovation startups and venture capital funds from across the world. On the second leg of his two-nation tour, Mr. Modi will travel to Slovakia tomorrow. During his 2-day visit, Mr. Modi will meet Slovakian President Peter Pellegrini. He will also hold talks with his Slovakian counterpart Robert Fico in Bratislava. After concluding his Slovakia visit, Prime Minister Modi will return to France to take part in the G7 summit in the eastern part of the country in Auvergne on the 16th and 17th of this month. The White House today said US President Donald Trump will meet Prime Minister Modi on Wednesday during the G7 summit. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The 5-day BRICS Agriculture Conference concluded at Indore in Madhya Pradesh today. At the end of the conference, the Indore Declaration was adopted unanimously. The declaration outlines key decisions on food security, farmers' welfare, climate-friendly farming, agricultural trade and use of smart technology in farming. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan said that BRICS nations represent nearly half the world's population and contribute around 42% of global agricultural output. He said, Indore Declaration is not just a document of agreement, but a symbol of the collective will and shared responsibility of BRICS nations. Union Home Minister Amit Shah today directed the High-Level Committee

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதலில் ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

திரைக்காலத்தின் நிறைவாக சந்திப்பு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுசீலா.

0: the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. The Embassy of India in Abu Dhabi has announced a change in the outsourced service provider handling Indian passport, visa and consular services across the United Arab Emirates. According to an official statement, Al Hind Tours and Travels LLC will become the new service provider from 1st of July 2026. Meanwhile, the current providers BLS International Services Limited and SGIVS Global will continue accepting and processing applications until 30th of this month. As part of the celebrations leading up to the International Day of Yoga IDY 2026, the Ministry of Ayush, in collaboration with the Morarji Desai National Institute of Yoga and Hebbled, will organize a landmark global online yoga event this morning. The online yoga session will be held from 6:15 a.m. to 7:35 a.m. and is expected to witness participation from more than 130 countries. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. Earlier put into bat, Afghanistan were bowled out for 194 in 24.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது இரவின் மடிகள். ஒலிவிழா வருவது டிசம்பர் பூக்கள், கடலோர கவிதைகள், நிலவே மலரே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து பாடல்கள்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: வீழ்ச்சி வந்திட
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு.
0: அதுதான் இதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. இதில் இருமலர்கள், நெஞ்சிருக்கும் வரை, தங்கை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இருமலர்கள் படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

சனித தன தஜம் தப ஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரிகதி நீத தரிகிணத்தும் சரிகா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் கவிக்குயில் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்துகளிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நெஞ்சமறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரத்னா பாண்டே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இனிய ராகம். இதில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மான்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

0: நேயர்கள், இதுவரை 100.1 FM கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மான்சூர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரத்னா பாண்டே. प्रधानमंत्री नरेंद्र मोदी फ्रांस और स्लोवाकिया की 6 दिन की यात्रा के पहले चरण में फ्रांस के नीस शहर पहुंच गए हैं। अपनी यात्रा के दौरान प्रधानमंत्री फ्रांस के राष्ट्रपति इमैनुअल मैक्रों के साथ बातचीत करेंगे, संयुक्त रूप से भारत इनोवेट्स लॉन्च करेंगे, अहम

பொம்மையபாளையம் கே. கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல். சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

எங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ பி முருகையன் அவர்கள் தபல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கும் பாடல் ஹரிதாஸ் திரைப்படத்திற்காக.

சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் வடைமாலை திரைப்படத்திற்காக.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சரணமையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ்.